நேரம் 5:51:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் நிறைவாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து நாராயண ஹரி என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 10ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரலமுதம்.
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
2: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
2: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிகளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். பக்தி நேர நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கும் பாடல் விநாயகர் பாடல். கேட்டு மகிழ்ந்த

0: டிஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வேத விழிப்பொருளே என்ற பாடலை கேட்டு வர நேரம் 6:08. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது குரலில் திருமால் பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

நீலகிரி அவர்களது குரலில் நினைத்ததும் வருவான் என்ற ஆஞ்சநேயர் பாடலை கேட்டு வர நேரம் 6:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஆஞ்சநேயர் பாடல் கற்பகமலர் என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

நேரம் 6:25 நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம். பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் மகாநதி சோபனா அவர்களது குரலில் தேவி மகாலட்சுமி. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: பக்தி நேரம்.
1: நேரம் 6:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் நல்ல மெய்ப்பன் நானே என்று ஜாலி அப்ரஹாம் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:34. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் எஸ் சரளா அவர்களது குரலில் அன்று பெருமானார் என்ற அல்லா பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:38. பக்தி நேர நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் அருள் தரும் அபிராமி என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:43. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பழனி சுவாமியே என்று ஸ்ரீவர்தனா அவர்களது குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். நமது FM 101.4.

கே வீரமணி அவர்களது குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 6:52. பக்தி நேர நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வரவிருக்கும் பாடல் வாணி ஜெயராமன் குரலில் அருள் வெள்ளம் பாயும் திருவள்ளிக்கேன் என்ற பாடல். இத்துடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானுமே உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி.

0: நேரம் 6:55 தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறையில் வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழால் போயிட்டுருக்கு. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மாத்திரைகளை மிட்டாய் கணக்கில் ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். மாத்திரைகளில் இருக்கிற மூலப்பொருள் கொஞ்சம்தான், அதை மாத்திரையாக மாத்துறதுக்கு சேர்க்கிற மற்ற பொருட்கள் இருக்க அதனால் வர்ற உபாதைகள் என்னென்னு கடிதாசில் எழுதுறது. உணவு என்பது உடம்பை மட்டுமல்ல, மனிதனின் புத்தியையும் உணர்வையும் சுபாவத்தையும் வளர்க்குது. காரசாரமான உணவு மனிதனுக்கு கோபதாபங்களை கொடுக்குமா, அழுகிப்போன கெட்டுப்போன உணவு சோம்பேறித்தனத்தையும் மனச்சோர்வையும் தருமா, உடனடியாக செரிமானம் ஆகக்கூடிய காரம் புளி உப்பு ஆகிய சுவைகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளே நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பதா பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சாப்பாடு சமைக்கும்போது அதில் அந்த பொருட்களை கையாளுகின்றவரின் உணர்வுகளும் அந்த உணவுக்கு சொந்தக்காரரின் உணர்வுகளும் அந்த உணவுக்குள்ள ஊடுருவி செல்லுமா. நாகேஸ்வரன் ஐயா, நல்லவர்கள் தரும் உணவும் நல்ல எண்ணங்களால் சமைக்கப்பட்ட உணவும் நல்ல பலனை தரும், தீயவர்கள் கெட்டவர்கள் தரும் உணவு செரிமானமாகாமல் இடைஞ்சலை தருமா. நாம நல்லா இருக்கணும்னு நம்மை பெற்றவர்கள், மனைவி, மக்கள், நல்ல நண்பர்கள் நினைப்பார்கள். மற்றவர்களின் கையால் சாப்பிட்றதுங்கிறது வீண்தான். ஆனால் மனுஷன் போதும்னு சொல்கிறது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதுவும் பத்தவே பத்தாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆசை யாரை விட்டது? ஆனால் சாப்பாட்டை ஓரளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. உணவில் பழங்களும் அடங்கும். பழங்களில் பல வகைகள் இருக்குது. நாவல் பழம் ரொம்ப பிரபல்யமான பழம்னு இதை சொல்ல முடியாது. இப்பப்போ மக்கள் இதை நிறைய வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாவல் பழத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று உருண்டை, இன்னொன்று நீளமாக இருக்கும். உருண்டை ரக நாவல் பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, ஃபோலிக் அமிலம்லாம் இருக்கு தான். நாகேஸ்வரன் ஐயா, சர்க்கரை நோயுள்ளவர்கள் தினமும் நாவல் பழச்சாற்றை 3 வேளை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறையுமா. நாவல் பழம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரும்பு சத்தை அதிகப்படுத்துமா. இரத்தத்தில் கலந்திருக்கிற ரசாயன பொருட்களை நீக்கி சிறுநீர் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலையும் போக்குமாம் நாவல் பழம். நல்லா பழுத்த நாவல் பழத்தோட உப்பு அல்லது சர்க்கரை கலந்து சாப்பிட்டா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடற்புண் குணமாகுமா. மெலிந்த உடல் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டா உடல் தேரும்னு சொல்கிறாங்க. நாவல் பழம் உடல் வியர்வையை பெருக்கி தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்குமா. மூல நோய் உள்ளவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டு வந்தால் இந்த நோயின் தாக்கம் குறையுமா. இயற்கையான சமாச்சாரங்களை பயன்படுத்த தவறக்கூடாது. நாவல் பழத்தை விட்டுடாதீங்க. ஒரு நாவல் மர கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க மழை பெய்கிற இந்த நேரத்தில். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில இன்றைக்கு உங்க கூட இணைந்திருக்கிற பவானி. எஸ், இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தினுடைய துவக்கமா இருக்கு. ஆஹா, ஆல்மோஸ்ட் 2026ல 7 மாசம் ஓடி போயிடுச்சுங்க. இப்ப 8வது மாசத்துக்குள்ள புதுசா அடி எடுத்தும் வைக்க ஆரம்பிச்சாச்சு. எஸ், இந்த துவக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல துவக்கமாவே இருக்கட்டும். இந்த புதிய மாதம் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய மகிழ்ச்சியான செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வரட்டும் சொல்லி நான் இந்த நாள்ல உங்களை வாழ்த்துக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில எஸ் வணக்கம் சென்னையில இன்றைக்கு நாம கேக்கிறதான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காமன்வெல்த் விளையாட்டு போற்றிய பற்றியதான செய்தியை தான் இன்றைக்கு வந்து ஒரு கேள்வியா வந்து உங்களிடத்துல நான் வந்து கேட்க போறேன். சோ எஸ் நம்மளுடைய கேள்வி எஃபி பக்கத்திலயுமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்பாக எப்பவுமே நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யமே என்ன, ஒரு சாங் கேட்டு அதனுடைய வைப்லயே அப்படியே பயணிக்கிறதா தானே இருக்கும். எஸ், இது ஒரு புத்தம் புதிய காலையா இருக்கு. இந்த துவக்கம் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கணும்னு சொல்லி நான் முதலாவதாக எடுத்திருக்க பாடல் மேகா திரைப்படத்திலிருந்து புத்தம் புது காலை என்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அனிதா குரலில் இளையராஜை சேர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:07 ஆச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில பவானி கூட தான் இணைந்திருக்கீங்க. எஸ் இன்றைக்கு August 1st, அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய தினங்கள் நிறைய, ஐயோ ஆகஸ்ட் மாசமா இது, இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே, இன்னைக்கு இவங்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணங்கள்லாம் தோன்றும். அதையும் தாண்டி நம்மளுடைய ஹிஸ்டரி அப்படியே புரட்டி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நினைவு கூற வேண்டிய ஒரு நாள் தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, ஒத்துழையாமை இயக்கம். எஸ் இன்றைக்கு August 1st அப்படின்றதுனால இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றத்திலேயே மிக முக்கியமான நாளாக நினைவு கூறப்படுற ஒரு நாளான இன்றைக்கு ஒத்துழையாமை இயக்கம்னால தான் நம்ம வந்து நினைவு கூறிட்டு இருக்கோம். சோ ஆயுதம் இல்லாம ஒரு நாட்டை எதிர்க்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு உலகமே பார்த்த பதில் தான் வந்து இந்தியா கொடுத்துச்சு. அந்த பதில் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய மக்களின் மனதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனுடைய விளைவா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அமைதியான முறையில போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்த முடிவு தான் வந்து இப்படி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு நேராக வித்திட்டதனே சொல்லலாம். எஸ் இந்த ஒத்துழையாமை இயக்கம் எப்படி ஒரு அமைதியா இருந்தே நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய டிமாண்டை வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும், அதுவும் நியாயமா இருந்தா நிச்சயமா நடக்கும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய ஒத்துழை

இயக்கம் ஒரு சான்றாகவே இருக்கு. ஸோ எஸ் இன்றைக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி அந்த நாளதான் வந்து நம்ம வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற வகையில பார்க்கும்பொழுது, இந்த நாள் நமக்கு என்னெல்லாம் சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு அமைதியான போராட்டம் மற்றும் ஒற்றுமை, தன்னம்பிக்கை, இது மூன்றுமே ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நம்மளால கொண்டு வர முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் ஏற்கனவே நம்மளுடைய வரலாற்றில் நம்ம இந்திய மக்கள் வந்து பதிச்சாச்சு. அதை நமக்கு நினைவூட்டுது. ஸோ எஸ் நமக்குள்ள எப்பவுமே அந்த ஒற்றுமை எண்ணங்கள் எப்பவுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டுக்கிறேன். எஸ் நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே வந்து கேள்வி என்ன பவானி, இன்றைக்கான கேள்வியை நீ சொல்லாமலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் உங்களுக்கான கேள்வி சொல்ல சொல்ல ரெடி ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ எஸ் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த பளு தூக்கும் வீரர் யார் அப்படின்ற கேள்விதான் வந்து நான் உங்களிடத்துல கேட்கிறேன். இதற்கான பதில்களை அப்படியே உங்களுடைய FB பக்கத்துல அப்படியே தட்டி விடுங்க. அதே போன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்ததா வரவிருக்கும் பாடலையுமே அப்படி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூடான காஃபியோட சுட சுட முருகலான தோசையோட இந்த பாடலையுமே அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மே மாதம் திரைப்படத்திலிருந்து மார்கழி பூவே என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சோபா குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

மணி 16 நிமிடம் ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில நான் கேட்டதான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். அதாவது காமன்வெல்த், நம்மளுடைய காமன்வெல்த் வந்து 2026 ஆண்டுக்கான போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல சமீபத்தில் நடந்ததான போட்டியில வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த பளுதூக்கும் வீரரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். எஸ், நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டேஸ் எல்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போல ஒத்துழையாமை இயக்கம், அந்த மூன்று விஷயங்கள் நமக்குள்ள ஒன்று சேரும் பொழுது நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து ரொம்பவே அழகா தெளிவா நம்ம வந்து பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம், அதாவது இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வாரம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு வாரமாவே வந்து நம்ம பார்க்கப்படுது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஸ் வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், அதாவது உலக தாய்ப்பால் வாரம் சொல்லி 1 முதல் 7 வரையிலான ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிறதான இந்த முதல் வார நாட்களை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே தெரியணும். ஒவ்வொரு குழந்தைக்குமே தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப இன்றியமையாததா வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே இருக்கு. எஸ், நமக்கு ஒரு தாய் கிட்ட இருந்து டைரக்டா நமக்கு வந்து அந்த பிள்ளையோடு ஏற்பட்டதான அந்த உறவு, அதனுடைய முக்கியத்துவமான இந்த தாய்ப்பாலின் வாரத்தை கொண்டாடுறது நம்மளுடைய விழிப்புணர்வையுமே வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வாரத்தை வந்து நம்ம அதிகமா வந்து கொண்டாடிட்டு இருக்கும். இந்த விழிப்புணர்வு வாரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை உலக மக்களிடத்துல எடுத்து செல்லும் நோக்கத்தோட தான் இந்த தாய்ப்பால் வாரம் வந்து நம்ம கடைபிடித்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கிற முதல் நொடியிலிருந்து அதற்கு தேவையான சிறந்த உணவு வந்து தாய்ப்பால் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மருத்துவர்கள் எல்லாருமே சொல்வாங்க. அதுல குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் பல நன்மைகளுமே வந்து இந்த தாய்ப்பால்ல இருக்கு. தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அவர்களுடைய கவனம் சிதறல்கள் இல்லாம அவங்களுடைய மூளையினுடைய வளர்ச்சி ஆகலும், அவர்களுடைய அந்த அறிவு வளர்ச்சி அறிவுத்திறனுமே ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியுமே நம்மளுடைய மருத்துவர்களுடைய ஆய்வுக்கூற்றுல வந்து நமக்குமே தெரிய வருது. சோ தாய்ப்பால் குழந்தைக்கு மட்டுமல்லாம தாய்க்குமே பல நன்மைகளையுமே அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, குழந்தையோடு ஏற்படுறதான

உணர்வு பூர்வமான பிணைப்பையுமே இந்த தாய்ப்பால் கொடுக்கும் மூலமா வலுப்படுது. மேலும் தாயினுடைய உடல் மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கு இது மிகவும் இன்றியமையாதவே இருக்கு. இந்த வேகமான வாழ்க்கை முறையில வேலை, குடும்பம், பொறுப்பு அப்படின்னு சொல்லி பல சவால்கள் இருந்தாலுமே இந்த தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குடும்பத்தினரும் பணியிடங்களுமே சமூகம் ஆதரவாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தும் வகையில தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் மற்றும் குழந்தைகள் நிதியம் கூறுவது போல குழந்தை பிறந்த முதல் 6 மாதங்கள் முழுவதும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற இந்த விழிப்புணர்வு திட்டத்தை நம்ம வந்து மக்களிடத்துல கொண்டு சேர்க்கிறதான மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் இந்த August 1 முதல் 7 நாட்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். சோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். லவ் பட் திரைப்படத்திலிருந்து மலர்களே மலர்களே என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்க. ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்ல வைரமுத்து வரிகளை ஏ ஆர் ரமணி சாம்பிள் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4 எல்லாமே செம்மதுள்ள

நேரம் 7:27 ஆயிடுச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் வந்து நம்ம இணைந்திருக்கோம். அற்புதமான பாடல்கள்லாம் கேட்க அப்படியே நம்மளுடைய காலை பொழுது அப்படி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்கா இருக்கு இல்லையா? ஸோ எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்கள்லாம் நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து ரொம்ப அழகா தங்களுடைய பதில்களை எஃபி பக்கத்துல போஸ்ட் செஞ்சிருக்காங்க. நீங்களுமே உங்களுக்கு அந்த கேட்ட கேள்விக்கான பதில் தெரியுமானா நீங்களுமே போஸ்ட் செய்யலாம். ஸோ எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை தெரிவிக்கும் வகையில யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவது சூலை ரீஜா மனோகரன் அவர்கள், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதாகவும் காலையில் மனதை குளிர செய்தது, குறிப்பாக மார்கழிப்பூ பாடல். வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. நன்றி ஐயா. அதே போன்றே பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுமே இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மக்களுக்குமே காலை வணக்கத்தை தெரிவித்திருக்காங்க. காலை வணக்கம். நெல்லை பாரதி அவர்களுமே பதில் வந்து தங்களுடைய பதில்களை ரொம்ப சுருக்கமா அழகாக கொடுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து நாகராஜ் அவர்கள், கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர், சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி அவர்களுமே வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து இந்த பதில்கள் எல்லாமே வந்து கோவை மாவட்டத்தில இருந்து கொடுத்திருக்காங்க. தங்களுடைய பதில்கள் அந்த நபர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவருமே வந்து தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சூலை ரீஜா மனோகரன் அவர்களுமே இனிய காலை வணக்கம், நலமா பவானி சகோதரி, வணக்கம், சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பேரையுமே குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி, நான் ரொம்பவே நலமா இருக்கேன், நீங்களுமே நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் கேள்வியுமே கேட்டுக்கிறேன். சோ எஸ், அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள், சுகன்யா பரத் சென்னை, அன்பின் அறிவிப்பாளர் பவானி அவர்களுக்கு

0: பொன்னான காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க, எஸ் நன்றி. அதை தொடர்ந்து ரங்கராஜன் அவர்களுமே தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், அனைத்தும் அருமை தகவல்கள், உபயோகமாக இருக்கு, நலமா ஆர்ஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவித்திருக்காங்க. ரொம்ப நலமா இருக்கும், நீங்களுமே நலமா இருக்கீங்களா ரங்கராஜன் அவர்களே? அதனைத் தொடர்ந்து மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே அன்பு சகோதரி பவானிக்கு இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி அன்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதில்களையுமே வந்து தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவர்களுமே தமிழக வீரர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள், வலுத்துக்கும் வீரர் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவித்திருக்காங்க. அண்ட் எஸ் அடுத்ததா ஹேமலதா எனக்கு வந்து காலையில பேசிட்டு இருக்கேன், எனக்காக காஃபி எல்லாம் கொடுத்திருக்காங்க, நன்றி சகோதரி. அதனைத் தொடர்ந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவித்திருக்காங்க. இது போன அநேக மக்கள் வந்து தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. எஸ் நம்ம இதை தொடர்ந்து அப்படியே பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு குட்டி பிரேக்கு போயிட்டு வந்துருவோம், தொடர்ந்து கேட்டு மழுந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: அந்த ஆளுக்கு பேச தெரியாது, அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னமும் குழந்தையாவே இருக்கிறாரு, இன்னும் பேச்சு வரலன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அவருக்கு நாகரிகமா பேச தெரியலன்னு அர்த்தம். பேசுறதுங்கிறது மனுஷனால மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அப்படி இருந்தும் அதோட பெருமையை வந்து அவன் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் சொல்லணும். அதனால தான் அவன் அளவுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி விடுறான், அதுக்கப்புறம் அதையெல்லாம் திருப்பி அள்ள முடியாமல் கிடந்து கஷ்டப்படுறான். கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா? ஒருத்தரே இன்னைக்கு பார்த்து முட்டாள்னு திட்டி விடுறீங்க, நாளைக்கு மறுபடியும் அவர்கிட்ட போய் நேத்திக்கு உன்னை முட்டாள்னு சொல்லிவிட்டேன், அந்த வார்த்தையை திருப்பி கொடு, வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் கோபக்காரனாக இருந்தால் நேத்திக்கே அதை வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பான். உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் வாய் இருக்குது, அந்த வாயெல்லாம் எதுக்கு உபயோகம்? சாப்பிட்றதுக்காக. ஆனால் நமக்கு இருக்கிற வாய் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, பேசுகிறதுக்காகவும் தான். பேச முடியலன்னா வாய் இருந்தால் கூட அது வாயில்லா ஜீவன் தான். ஒரு பையனை பார்த்து அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னா மற்ற பையன்களுக்கெல்லாம் முகத்தில் வாயே இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்லை, அந்த பையன் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பேசுவான்னு அர்த்தம். அதனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 8 விதமான குறிப்புகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுக்கு 8 அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, உண்மை, நன்மை, அன்பு, நிதானம், இனிமை, ஆழம், சமயமறிதல், சபையறிதல். இந்த 8 தன்மையும் பேச்சில் இருக்கணுமா? இதையே கொஞ்சம் விவரமாக சில பேர் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி. நீங்கள் கூட சில இடங்களில் இதை பார்த்துருக்கலாம். அதாவது உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, நிதானமாக பேசுக, இனிமையாக பேசுக, ஆழமுடையதாக பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, இப்படி எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 8 அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சாகிடாது. பேச்சு ஒரு சிறந்த கலை, எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையே பேசணும். சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும். உண்மை பேசினா மட்டும் போதாது, அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும். கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான், அந்த முரட்டை ஆசாமி கையில் அரிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் உள்ளே தான் இருக்கிறான், அடுப்பங்கரையில் குதிருக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான், போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்லுவீங்க? அது வந்து நன்மை இல்லாத உண்மை, அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் பேச்சில் அன்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், இனிமை இருக்கணும், சிந்தித்து பேசணும், சமயம் அறிந்து பேசுகிறதும் முக்கியம். அதை பற்றி நமக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அது கைவந்த கலை. அவையறிந்து பேசுகிற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும். ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறார். சபையில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 2 பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களாம். மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம், எனக்கு கூட்டம் முக்கியமில்லை, எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமில்லை, நீங்கள் 2 பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும், உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இதை கேட்டதும் உட்காந்துருந்த 2 பேரில் ஒருத்தர் எழுந்திரிச்சு

0: இல்லைங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் பேசி முடித்த உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் வந்து இணைந்திருக்கும் எஸ். நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை இன்னுமே நம்மளுடைய லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுடைய பதில்களை எஃபி பக்கத்துல வந்து பதிவிட்டிருக்காங்க. அதுல யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மேற்கொண்டும் பார்க்கலாம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தங்களுடைய பதிலை ரொம்பவே அழகா வந்து தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கார்த்திக் கீதாஞ்சலி அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க.

கார்த்திக் கீதாஞ்சலி அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து புவனகிரி சுமதி பாபா அவர்களுமே பதிலை வந்து தெல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணசுவாமி அவர்களுமே சுப்பிரமணியம் அவர்களுமே அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை அழகாக தெரிவித்திருக்காங்க. நன்றியா. அதனைத் தொடர்ந்து சிவன் அருண் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்களுமே பதிலை தெரிவித்திருக்காங்க. ஷேகா அவர்கள் குட் மார்னிங் தெரிவித்திருக்காங்க. குட் மார்னிங். அண்ட் எஸ், அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்கள், சுகன்யா பரத் சென்னை பதில்னு சொல்லி தங்களுடைய பதில்களையுமே வந்து தெரிவித்திருக்காங்க. அண்ட் மலர் தூய் அந்த பதிலை வந்து அவர்களை வாழ்த்துறாங்க. அதனைத் தொடர்ந்து பி கே பூபாலன் பாலா அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம், ஒளிவலம் வரும் பசுமையான மலரும் நினைவுகள் கொண்ட முத்தான பாடல்கள் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய பதிலுமே தெரிவித்திருக்காங்க. ரொம்பவே நன்றி, ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கு, ரொம்பவே இனிமையாக ரசிக்கிறீங்க அப்படின்றது. அதனைத் தொடர்ந்து மேலப்பீடு தயாளன் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து தெரிவித்திருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்களுமே வணக்கம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வணக்கம் டு பவானி மேடம் அவர்களுக்கு நன்றி. என்னையுமே மேடமாக்கி பார்த்து விட்டீர்களே, சந்தோஷம். அதை தொடர்ந்து கண்ணன் அவர்களுமே, மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களுமே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அருண்குமார் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. சந்திரசேகர் அவர்களுமே தங்களுடைய பதிலை விளக்க உரையாக கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவர்களுமே தங்களுடைய பதிலை சுருக்க உரையாக கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பூபாலன் பள்ளைப்பாளையம் அவர்களுமே வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் ரவிச்சந்திரன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்காங்க. காலை வணக்கம், மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே போன்ற பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரவிச்சந்திரன் சங்கரன் கோவில் நகரம் தென்காசி மாவட்டம் என்று தங்களுடைய காரியங்களையும் கொடுத்திருக்காங்க. அதே போன்றே மந்திரமூர்த்தி அவர்களுமே நாகர்கோவில்ல இருந்து பவானி அவர்களே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. நன்றி. அதனைத் தொடர்ந்து சூலாய் ரேஜா மனோகரன் அவர்களுமே தாய்ப்பால் குறித்து அரிய தகவல்களை சகோதரி ஆர்ஜே அவர்கள் கூறியது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அதனைத் தொடர்ந்து கேசவன் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சகோதரியின் தகவல் மெய்சில் இருக்கவும் பயனுள்ளதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் தெரிவித்திருக்காங்க. நன்றி ஐயா. அதனைத் தொடர்ந்து நரேஷ்குமார் வைஷ் அவர்களுமே வந்து ஹாய் குட் மார்னிங் டு ஆல் எஃபி லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே பவானி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பூவலப்பாளையம் ஆனந்த முருகன் அவர்களுமே இனிய காலை வணக்கம் பதில் வந்து தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவித்திருக்காங்க. இது போன்ற பலருமே தங்களுடைய பதிலை வந்து எஃபி பக்கத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சோ எஸ், நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இப்பொழுது நடந்து கொண்டு வருவதான 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில பளுதூக்கும் போட்டியில நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ எஸ், இதற்கான உங்களோட பதில்களை வந்து நீங்க எஃபி பக்கத்துல தெரிவிக்கலாம். அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்துடலாம். பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து திருமண மலர்கள் என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்வர்ணலதா அவர்கள் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, வித்யாசாகர் இசையமைப்புல கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4.

எஸ் ஞாயிற்கும் திங்களுக்கும் தூரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைப்பூட்டிருக்கேன். எஸ் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த சந்தோஷத்துல இன்னும் அதிகமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை உங்க எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்றேன். எஸ் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து ரொம்ப அழகா வந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே பார்ப்போம். நம்ம கேட்ட கேள்வியை மறுபடியும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லிடுறேன். சமீபத்தில் நடக்கிறதான இந்த 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த பளுதூக்கும் வீரர் யார் என்ற கேள்விதான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதற்கான பதில்களை வந்து நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து ரொம்பவே அழகா தெரிவித்துட்டு இருக்காங்க. அதுல தொடர்ந்து பார்க்க போகணும்னா பிரகாஷ் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துதல் தெரிவித்திருக்காங்க. நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து எஸ் சூலை ரீஜா மனோகரன் அவர்களுமே தங்களுடைய பதில வந்து ரொம்பவே அழகா தெரிவித்திருக்காங்க.

அதனை தொடர்ந்து ஆஹா சுரேஷ் பாபு அவர்கள் உலக தாய்ப்பால் வாரம் சொல்லிட்டு அவர்கள் ஒரு பெரிய தொடரையே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இதை வாசிக்கிறதுக்கான நேரம் வந்து எஸ் நிறைய காரியங்கள் வந்து அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. ஸோ எஸ் மேலும் பலர் என்னென்னலாம் தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். விஜயகுமார் அவர்கள் குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோவிந்தநல்லூர் லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சருமே தங்களுடைய பதிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ராஜா மாணிக்கம் கோபி அவர்களுமே தங்களுடைய பதில அழகாக தெரிவித்திருக்காங்க. சபரி மனோஜ் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே கதிரவன் சற்று ஓய்வெடுத்து தென்றல் தாளாட்டி கொண்டிருக்கும் வேலையிலே வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் விதமாக செவிக்கு விருந்து படைக்கிறது, வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள்னு சொல்றாங்க. நன்றி ஐயா. அதனைத் தொடர்ந்து சாமுனி அவர்களுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து குமணஞ்சாவடியிலிருந்து குட் மார்னிங் தெரிவிக்கிறாங்க. குட் மார்னிங். அதே போன்று ஜீவா அவர்களுமே வந்து புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜீவா அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பத்மினி பத்து அவர்களுமே வந்து தங்களுடைய பதில ரொம்ப அழகா தெரிவித்திருக்காங்க. திவ்யா அவர்களுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம், சென்னை வானொலியில் வலம் வந்து கொண்டு இருக்கும் பாடல்கள் அனைத்தும் தேன் போன்று இருக்கு, நன்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பாலன் அவர்களுமே வந்து கோவை மாவட்டத்திலிருந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, கருத்துள்ளதாக இருந்தது, வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜூலைரிஜா மனோகர் அவர்களுமே வந்து தங்களுடைய தகவல் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களுடைய தகவல் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிக்கிறாங்க. ஜெயசீலன் கொடுமாண்டப்பட்டி ஜெயசீலன் அவர்களுமே வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து அவங்க தங்களுடைய பதிலை வந்து தெரிவிக்கிறாங்க. மாலினி தேவி அவர்களுமே வணக்கம் பதிலையும் தெரிவித்திருக்காங்க. அதே போல கீழக்குடி பெரியசுவாமி காஞ்சிபுரம் அங்கிருந்துமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவித்திருக்காங்க. அதே போன்று விச்சூர் ராஜ்குமார் அவர்களுமே காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ எஸ் இது போன்று பலருமே தங்களுடைய பதில்களை வந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம ஒரு நல்ல ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம். ரோஜா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன ஆசை. எஸ் அநேக ஆசைகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும், ஆசைப்படுங்க, ரொம்பவே நல்லது. சின்ன சின்ன ஆசை என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மின்மினி குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசை கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4.

நேரம் 7:52 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்றைக்கு நான் கேட்ட கேள்வி, சமீபத்தில் 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த பளு தூக்கும் வீரர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். எஸ், நம்ம காமன்வெல்த் போட்டி இப்ப வந்து உலகனுடைய கவனத்தையே ஈர்த்து கொண்டு வருது இல்லையா. இந்த 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் இந்த ஆண்டு ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருது. July 23 தொடங்கி இந்த போட்டிகள் வந்து August 2 வரைக்குமே நடைபெற்று வருது. இந்த முறை ஒரு சிறப்பம்சமானது இந்த காமன்வெல்த் போட்டியில நடக்குது. என்ன பாத்தீங்கன்னாக்கா, வழக்கத்தை விட குறைவான செலவுல ஏற்கனவே இருக்கும் விளையாட்டு அரங்குகளையே பயன்படுத்தி இந்த போட்டிகள் நடத்தப்படுறது. அதனாலதான் இந்த முறை 10 முக்கிய விளையாட்டுகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. ஆனால் போட்டியினுடைய தரத்திலும் வீரர்களுடைய திறமையில எந்த குறையுமே இல்லைங்க. தடகளம், நீச்சல், பளு தூக்குதல், குத்துச்சண்டை, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்ஸ், சைக்கிள், பவுல்ஸ், 3x3 கூடைப்பந்து, நெட்பால் என பல பிரிவுகளில் வீரர்கள் தங்களுடைய நாட்டிற்காக பதக்கங்களை வந்து வென்று கொண்டே இருக்காங்க, போராடிட்டே இருக்காங்க. ஸோ எஸ், இதில் இந்தியாவுமே இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு வருது. இந்த போட்டியில் செயல்பட்டு நமக்கு அழகாக இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பளு தூக்கும் வீரர் முத்துப்பாண்டி ராஜா அவர்கள் தான். எஸ், நம்ம கேட்ட கேள்விக்கு ரொம்பவே அழகாக நம்மளுடைய நேயர்கள் அனைவருமே ரொம்ப அழகாக தங்களுடைய பதில்களை வந்து தெரிவித்திருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய பதில்களை தெரிவித்துக் கொண்ட ஒவ்வொரு நேயருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு அற்புதமான சுவாரஸ்யமான சில தகவல்களோடு உங்களோட இணைந்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அடுத்ததாக 8:02 ரஷாரின் மூலம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாக வரவிருக்கிறது ஆசை திரைப்படத்திலிருந்து புல்வெளி புல்வெளி. எஸ், ஹீரோயினாவே நம்ம வந்து நினைத்து கொண்டு அப்படி பாடக்கூடிய ஒரு பாடல் தான். ரொம்பவே அருமையான ஒரு பாடல், கேட்டு மகிழ்ந்திருங்கள். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, தேவா இசையமைப்புல, கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தேர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வி சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

மக்களே, எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரஷ்யா ரெயின்போ. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பர் டூப்பர் சாங்ஸோட உங்களுக்காக இணைந்திருக்கேன். எஸ் நம்ம முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில கேட்கறதுக்கான பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல விவேக் அவர்கள், அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுடைய இசையமைப்பிலேயே சூப்பரான ஒரு பாடல் தர்பார் திரைப்படத்திலிருந்து. சும்மா கிழி கிழிக்க விடலாமா, ஏன் நம்ம வீக்கெண்ட் வைபா அப்படியே தட்டி தூக்குறோம், இன்னைக்கு ஒரு கலக்கு கலக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எஸ் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுல.

மற்றும்

சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாபா மஜாபா.

வெட்டுமானே பன்னெண்டு நிமிடம் ஆச்சு. எஸ், நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பர் சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நேரம் திரைப்படத்திலிருந்து புஷ்பா என்ற பாடல் தான். சபரீஷ் வர்மா குரல்ல, ஜகதி ஸ்ரீகுமார் வரிகளில் ஆனந்த் அவர்களுடைய இசையமைப்பில் கேட்டு மாணந்திருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 91.4.

8:16 ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததான் வரவிருக்கும் பாடல் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து மாமதுரை என்ற பாடல் தான். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் குரல்ல, விவேக் வரிகள்ல சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பு. அப்படியே பதை அடிச்சு பிடிச்சு எழுந்துற வீக்கெண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களுக்காகவே இந்த சாங்கை நான் டெடிக்கேட் பண்றேன். கேட்டு மணிந்திருங்க. இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே சம்மதுல

8:19 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து தீக்கொளுத்தி என்ற பாடல் தான். எஸ் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் குரலில் மாரி செல்வராஜருடைய இசையமைப்பில், நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய இசையமைப்பிலேயே வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குமே இருக்கு. ஸோ எஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். கேட்டு அப்படியே உங்கள் வைபை கிரியேட் பண்ணுங்க.

0: இன்னைக்கு அப்படியே நம்ம நம்ம தார் தப்பட்டைகள்லாம் சேர்ந்து அந்த இசையில அப்படியே நம்ம தமிழ்நாட்டோட இசை அங்க இருக்கும். அந்த பாடல் உங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே நான் டெடிகேட் பண்றேன். கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்மதுல.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 8:26 ஆயிற்றுக்கு. எஸ் நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து சில்ப்ரோ என்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. தனுஷ் குரல்ல, விவேக் மற்றும் மேர்வின் அவர்களுடைய வரிகளில், விவேக் மற்றும் மேர்வினுடைய இசையமைப்பிலே கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காமன்வெல்த் 2026 தினசரி நிகழ்வுகளின் சிறப்பம்ச தொகுப்பை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ரஷ்யா ரெயின்போ.
1: கொஞ்சம் சீக்கிரம்
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:45 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம வந்து ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டதான இந்த கிளாஸ்கோவில் நடைபெற்று இருக்கிறதா இந்த காமன்வெல்த் 2026 தினசரி நிகழ்வுகள் தொகுப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டோம். அதில் குறிப்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷனுமே சொல்லி அதில் நம்ம பெருமை கூட படக்கூடிய ஒரு வகையில் ஒரு சில விஷயங்களுமே நடக்க போகுது. அது எல்லாமே சொல்லி இனிமேல் சூப்பராக நம்மளுடைய துள்ளலான இசைகளோட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன். எஸ் 2026 காமன்வெல்த் போட்டிகளில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, குறைந்த செலவில் ஏற்கனவே உள்ள மைதானங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் முதல் காமன்வெல்த் போட்டியாக இந்த 2026 காமன்வெல்த் போட்டி இருக்குது. இதே வச்சு நமக்கு 2030 இந்தியா அகமதாபாத் நகரில் இந்த போட்டிகளை நடத்த உள்ளது என்பது இந்திய விளையாட்டு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவே இருக்க போகுது. எஸ் நம்ம இந்திய நாடு நம்மளுடைய பெருமையாக இருக்கு. இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது என்ற இந்த இன்பமான விஷயத்தோட வேதாளம் திரைப்படத்திலிருந்து ஆலமா டோலுமா அப்படின்ற ஒரு குத்து சாங்க போட்டு நம்ம ஒரு ஆட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பாஷா அவர்கள் குரல்ல ஜி ரோஹேஷ் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திர அவர்களுடைய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஒரு ஆட்டம் போடுங்க, தொடர்ந்து கேட்டு மழந்துருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

கலகலே பல்ச்சின் பல பலக்குது மிட்டாமல் லோக்கல்.

நேரம் 8:51 ஆயிட்டிருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வரவிருக்கும் பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து நீ காதலிக்கும் பொண்ணு என்ற பாடல். முகேஷ் குரலில், செல்வராகவன் வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய சிம்பிள். கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சிம்மதுலு.

நேரம் 8:56 நிமிடம் ஆச்சு. ரஷ்யா ரெயின்போடு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேரம் போனதே தெரியல, கடகடகடன்னு ஓடி போச்சு. ஆனால் சூப்பரான பாடலோட ஒரு சூப்பரான துவக்கமும் ஆரம்பிச்சாச்சு. எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காகவே வரவிருக்கிறது. கோலி திரைப்படத்திலிருந்து மோனிகா என்ற பாடல் தான். எஸ் சுபலாஷ்னி அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல அசல் கோலார் அவர்களுடைய குரலையும், விஷ்ணு இதவன் அசல் கோலார் அவர்கள் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய சேம்பிள் உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. கேட்டு மணிந்திருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைந்திருந்தது உங்கள் அன்பு தொழில்பவானி. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மறுபடியும் 10:00 கெட் செட் கோல மீண்டும் வந்து சந்திக்கிறேன். கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM 91.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்களும் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று

வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

உலகம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையிலிருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறதே வந்து சாட்டர்டே ஹாலிடே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஹாலிடே இல்லையே, நான் இன்னைக்கு வர்க்கிங் தானே அப்படின்னு சொல்றீங்களா? நாளைக்கு ரெண்டாம் தேதி, நாளைக்கு லீவ் தானே? என் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட மோடுக்கு வந்து போயிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் சண்டே அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னும். ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் வாங்கிட்டு போய் கட்டுவோம். ஒரு சமயத்தில் நம்மளோட பியூரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறன்ற பேரில் கையிலேயே நம்மளே இந்த உள்ளன் உள்ளெல்லாம் பின்னி மணி கோத்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அப்படின்னு வந்து கட்டியிருப்போம். அதுலேயுமே மனசு சங்கடமாயிரும், எல்லாருக்கும் கட்டணும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் கட்டணும். அப்போ அதை பார்த்தா இன்னொருத்தவங்க எதாவது ஃபீல் பண்ணுவாங்களா? இப்படிலாம் யோசித்த காலங்கள் உண்டு. இப்போ வந்து யோசிக்கிறாமா, என் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணாங்களே, திரும்பி கூப்பிட மறந்துட்டேனே அப்படின்ற அளவுக்கு காலங்கள் மாறி போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே மாறுறதில்ல. ஆல் ரைட், ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா பேசிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ கிளாக்ல 9:05 ஆயிட்டு இருக்கு. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக எடுத்து கியூ பண்ணி வச்சிருக்கேன். முதல் பாடல் உங்களுக்காக பரமசிவன் திரைப்படத்துல தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் வந்து நாமுத்துக்குமார் எழுதியிருக்காரு. எழுதும் போது வந்து முதல் வரி என்ன எழுதலாம்னு யோசிச்சிருப்பாரு. நிஜமா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எதிர்க்க யாரா பசங்க விளையாடி இருப்பாங்க. அதை நம்ம யாராவது ஏமாத்திட்டோம் இல்லைன்னா ஏதாவது கொடுனா கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்றது ஆசை தோசை அப்பளம் வடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யாரும்

விளையாடிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னா அதே ஃபர்ஸ்ட் லைனாக எழுதலாமே அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு. பிரியா சுப்பிரமணி மற்றும் கல்யாணி மேனன் இணைந்து பாடிய பாடல் வித்யாசாகரோட மியூசிக்கில் நாமத்துக்குமாரோட வரிகளில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பாஃபன் மத்தியான புள்ளினால இங்கே எல்லாமே சமதோல.

மற்றும் கல்பனாவோட வாய்ஸ்ல பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். விவேகாவோட வரிகள் டி மாரோட மியூசிக்ல 9:15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சாட்டர்டே மார்னிங் எல்லாருமே பயங்கரமா வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிற டே அப்படின்ட்டு வந்து இருப்பீங்க. உங்களோட ரிலாக்ஸேஷன் வந்து இன்னுமே வந்து பியூட்டிஃபுல் ஆகிறதுக்காக தான் பாடல்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஒரு பாடல் நம்ம கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாடல்ல வந்து கற்பனையிலேயே நம்ம தான் அந்த பாட்டோட ஹீரோ ஹீரோயின் டான்சர் சைட் டான்சர் பேக் டான்சர் இந்த மாதிரி என்ன

0: ஆன்சரை வேணா நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளே இந்த பாட்டில் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா சோகங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு வாவ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் தான் வந்துட்டே இருக்கு. திருமலை திரைப்படத்திற்காக தான் உதித் நாராயணன் மற்றும் வைரமுத்து, அதாவது உதித் நாராயணன் பாடியிருக்காரு, வைரமுத்து அவர்களோட வரிகளில் வித்யாசாகரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் மத்தியான போலினால இங்க எல்லாமே சமதோல.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தனுஷ் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா தனுஷ் இணைந்து பாடிய பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சோம். இந்த பாடல் செல்வராகவன் எழுதியிருக்காரு, ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில. எஸ், 9:27 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காஞ்சனா படத்துல இருந்தான் வந்துட்டே இருக்கு. சுஜித், சுரேஷன் மற்றும் தர்ஷனா இணைந்து பாடிய பாடல் விவேகாவோட வரிகள்ல தமிழோட மியூசிக்ல ஸ்டேடியம் மக்களை

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
3: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
3: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டு இருக்கான் பாருறா.
3: என்ன சொல்ற குயில்? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
3: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே இல்லாம எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
4: என் அறிவு கண்ணை திறந்து
5: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இரும் பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
3: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செல்வது மாறி போயினால் இங்க எல்லாமே தூரம். சிவா கேட்ட சிவா திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். எஸ் நேரம் சரியா 9:40 ஆக போகுது. சாட்டர்டே மார்னிங் ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுக்காக செம ஃபோக் பீட்டான சாங்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்டா பாட்டு கேட்கும்போது நதியில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பேசுறதுலாம் கூட கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்காக பீட்டோட இருக்கிற பாட்டுக்களை தான் வந்து போட்டுட்டே இருக்கேன். இந்த பீட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே தேஷ்

கலர் வந்து அது கலரே கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் கிடையாது, கருப்பு கலர் இஸ் மை ஃபேவரட் கலர் டூ. பிளாக் கலர் வந்து ஃபேவரட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிஜமாகவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ அப்படி ஒரு பிளாக் கலரை வந்து பாராட்டி பாராட்டி சீராட்டி பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். வெற்றி கொடி கட்டு திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸில் தேவாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது ஸ்டேடியம் மக்கள் எதிரை இன்பஃபன் மத்தியான போலினால இங்கே எல்லாமே சமதோல.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எல்லாருக்குமே வந்து நிறைய ஃபேவரட்டான கலர் இருக்கும். அதாவது எனக்கு வந்து இந்த கலர் தான் பிடிக்கும், அந்த கலர் தான் பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் எனக்கு பிளாக் தாங்க ஃபேவரட் கலர்னா உடனே அவர் கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. கருப்பு கலரா? கருப்பு கலர்

ராஜா திரைப்படத்துல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்ச நேரம் 9:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாக் பியூட்டி பிளாக் கலரை பற்றி பேசிட்டு இருந்தேன். என்னவோ தெரில, தானாக எடுக்கிறனா அதாவது நானாக பண்ணுறேனா தானாக அமைதா அப்படின்னு எனக்கும் தெரில. அடுத்த பாடலும் வந்து அதாவது ஒரு அதாவது கருப்பு நிறத்தழகி அப்படின்ட்டு வந்து, கருப்பு அப்படின்றது ஒரு அருமையான நிறம் அப்படின்றது தான் வந்து இந்த பாட்டில் பாடியிருப்பாங்க. எஸ், இந்த பாட்டு வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மற்றும் மாலவிகா சுந்தர் இணைந்து பாடிய பாடல். மகாலிங்கமோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில கொம்பன் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை ரெயின்போ எஃப்எம் 90.4 இங்க எல்லாமே சமதோடு.

0: அடி கருப்பு நிறத்தழக.
1: ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் விடாமுயற்சி திரைப்படம் தான் வந்துட்டே இருக்கு. இந்த படத்தோட பேர் மாதிரி எப்பவுமே விடாமுயற்சியோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு இப்பதை கிளம்பிக்கிறேன். 10 மணிக்கு ஒரு சூப்பரான கேம் ஷோட பவானியோட வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஆர்ஜே சந்தியா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர் திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் அலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது.

சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி பவானி
1: மற்றும்
0: சூப்பரான ஒரு டே. அதுவும் எத்தனை மாசத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம் சந்தியா?
1: எஸ் 8 மாசம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் நான் 2026 சரியாவே எழுத கத்துக்கிட்டேன்.
0: கரெக்ட்.
1: இன்னும் நான் 25 போட்டு ஐயோ அடிச்சுட்டு அடிச்சுட்டு 6 போடுவோம் அப்படின்றது. இப்ப வந்து
0: 8 மாசம் ஓடிடுச்சு அப்படின்ற போல ஓடிடுச்சு. எஸ், இன்னைக்கு கெட்செட் கோல நம்ம என்னெல்லாம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியா தவறா?
1: எஸ்
0: எஸ், அந்த கேம் ஷோக்கு நிறைய பேர் வந்து மவுஸ் அதிகமாகவே இருக்கு, நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட இதெல்லாம்
1: வந்து நம்மளோட போன ஷோக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்புகளாக இருந்தது.
0: அதிகமாக
1: இந்த 2 பசங்களை நான் படித்து சயின்ஸையே குழப்பி விட்டுருச்சுங்க
0: அப்படின்னு
1: கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது.
0: ஸோ இன்னைக்குமே நம்ம சரியா தவறா நிகழ்ச்சியில் கேம் தான் வந்து கெட்செட் கோ நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். எஸ் ஆல் ரைட், சூப்பர். ஓகே, நம்ம எப்பவுமே கேமுக்கு முன்னாடி ஒரு அப்படி வைப் கிரியேட் பண்ணியே ஆகணும் இல்லையா? அதுக்காகவே சூப்பரான ஒரு சாங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே துடிச்சலா அப்படி ஒரு சாங் நமக்கு வந்து ஏற்படுத்துற மாதிரி டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து அத்தான் வருவாக. அத்தான் வரல, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். ஆனா இந்த சாங்
1: வரலமா? அக்கா மட்டும்தான் வந்திருக்காங்க.
0: ரெண்டா
1: ரைட்,
0: ரெண்டு அக்காங்க வந்திருக்கோம். அத்தான் வருவாக என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. மால்குடி சுபா, சித்ரா, சிவராமன், ஹரிணி, திப்பு மற்றும் டி கே கார்த்திக் அவர்கள் குரல்ல, பா விஜய் வரிகள்ல, கார்த்திக் ராஜே சிம்பிள வந்துட்டே இருக்கு. கேட்டு
1: கேள்விக்கும்

பத்து மணி பத்து நிமிஷம் ஆயாச்சு. எஸ் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் வந்து இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம விளையாட போறது அந்த சரியா தவறா கேம் தான் வந்து விளையாட போறோம். ஸோ எஸ் முதல்ல நம்ம வந்து இன்னைக்கு சரியா தவறா அந்த கேம்ல என்ன வந்து கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு எப்படி வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளை சொல்லிடலாம். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போன் எடுங்க, அடிக்க வேண்டிய நம்பர் 298600038 அல்லது 295205545 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி நாங்க கேட்கிற கேள்விக்கு மூணு ஆப்ஷன் தருவோம், ஒன்னு தான் சரியா இருக்கும், நீங்க கண்டுபிடிக்கணும்.

0: இப்போ யாரு நம்ம கூட வந்து பேச காத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
1: என்ன
0: முதல் கேள்வி? தேனீக்களுக்கு மொத்தம் மூன்று கண்கள் உள்ளன. தேனீக்களுக்கு இரண்டு கண்கள் உள்ளன. தேனீக்களுக்கு ஐந்து கண்கள் உள்ளன. சொல்லுங்க.
2: வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்ட்னு சொல்றேன். தேனீக்கு ஏதோ ஐந்து கண்கள் அப்படிங்கற மாதிரி ஞாபகம்.
0: ஞாபகம்?
2: ஆனால் ஃபர்ஸ்ட் ரெண்டு தப்பு, கடைசி ஒன்னு சரி அப்படினு சும்மா சொல்லி பாக்கறேன்.
1: ஓகே, லாக் பண்ணிடலாம். சந்திரசேகர் சார் லாக் பண்ணியிருக்கிறது மூணாவது ஆப்ஷன். ஓகே, அடுத்து ரேட் கேக்கலாம்.
2: கண்கள் உள்ளன அப்படினு கேள்விப்பட்ட ஞாபகம்.
1: 3 5
2: இருக்கணும்.
0: 3 5
2: எஸ்
1: எஸ் இல்ல கேக்குறோம். 3 கண்களா 5 கண்களா? இப்ப நீங்க 5 தானே லாக் பண்ணீங்க?
3: சொல்லுங்க,
0: தேனீக்களுக்கு எத்தனை கண்கள் இருக்கு? இரண்டா, மூன்றா, ஐந்தா?
1: ஐந்தா. அஞ்சு கண்ணு எப்படிங்க வச்சிருக்கோம்? எல்லாமே ரெண்டு கண்ணு தானே வச்சிருக்கோம்.
0: எனக்கு பவானிக்கு கூட ரெண்டு கண்ணு தாங்க இருக்கு.
1: தேனிக்கு அஞ்சு கண்ணு தான் அப்படின்றீங்க. ஓகே,
0: லாக் பண்ணிருக்காங்க, பார்ப்போம்.
1: ஓகே, அடுத்த நேரம் கேட்கலாம். நன்றி.
0: ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் பவானி மேடம், சந்தியா மேடம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். ஓகே
4: மேடம், தேனிக்கு மூணு கண்ணு மேடம்.
1: மூணு கண்கள். ஓகே,
0: நெற்றி கண்ணும் மூன்றாவது.
1: டெல்லி. ரைட் சார், ரைட்.
0: ஓகே ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்,
5: நான் கார்த்திக் பேசுறேன்.
1: கார்த்திக் சார் சொல்லுங்க, எத்தனை கண் இருக்கு தேனிக்கு? தேனிக்களுக்கு எத்தனை கண்கள் அப்படின்ட்டு அதான் பவானி மூணு ஆப்ஷன் கொடுத்தாங்க, 2 5 3
5: அப்படின்ட்டு.
1: ஜெனரலா எல்லாருமே ரெண்டு தானே வச்சிருப்பாங்க. யா ஓகே ஓகே,
0: தேனீக்களுக்கு எத்தனை கண்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5.
5: 5
1: 5
0: 5
1: 5
0: எங்க படிச்சீங்க?
1: எங்க படிச்சீங்க அப்படின்றாங்க. அவர் சொல்ல வாழ்க்கை பாடமே படிச்சேன்.
5: இதுதான் இப்போது அஞ்சா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுன்றது நார்மலான, சரி மூணு வாய்ப்பு இல்ல. அநேகமா அஞ்சு பேர் இருக்கு நினைச்சே ஒரு
1: அப்படி ஒரு கெஸ்
0: வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பள்ளம் ஹரி பேசுறேன் மேடம்.
0: ஹரி சார், நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கு மேடம், நீங்களா நலமா
0: இருக்கீங்களா? ஓகே, கேள்விக்கான பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? தேனீக்களுக்கு எத்தனை கண்கள் உள்ளன? இரண்டா, மூன்றா, ஐந்தா?
6: மேடம் கன்ஃபார்மா 5 கண்கள் உள்ளது நான் சொல்றேன். ஏன்னா ஆப்ஷன் சி 5 கண்கள் மேடம்.
0: ஓகே, ஏன் 5 கண்கள்னு நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, என்ன காரணம்?
6: அது ஒண்ணு இல்ல மேடம், ஜெமினி கேட்டா மேடம் சொல்லுச்சு, வேற ஒண்ணு இல்ல.
0: ஐயோ, நான் உங்களை கேட்டா நீங்க ஜெமினி கேக்குறீங்களா?
1: சார் உங்க பேர் என்ன சொன்னீங்க சார்?
0: அற்புதமான பதில்களை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து அள்ளி தெளிக்கிறார்கள்.
1: யார் என்ன சொல்லிருக்காங்கன்றதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த 5 அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர், கலா, அப்புறமா கண்ணன், ஹரி இவங்க எல்லாருமே 5 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட் வந்து அது எப்படிங்க 5, 2 கம்மி பண்ணுங்க, 3 தான் அப்படின்னு இருக்காரு. கார்த்திக் வந்துட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கும், தேனிக்கும் 2 கண்ணு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்றது நம்மளோட டீச்சர் சொல்லுவாங்க. டீச்சர் சொல்லுங்க.
0: எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் தேனிக்களுக்கு மொத்தம் 5 கண்கள் தான் இருக்கு. எஸ், அதில்
1: எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சூப்பர்.

0: இந்த சகுப்பரான அப்படியே ஆஹா நான் கண்டுபிடிச்சேன், ஜெமினியை பார்த்து கண்டுபிடிச்சேன், இல்ல நானே யோசிச்சு கண்டுபிடிச்சேன், ஸ்கூல் புத்தகத்துல படிச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சரியான பதிலாக வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவங்களுக்காகவே இப்ப வர பாடல் வந்து நான் டெடிகேட் பண்ணல, பட் நல்ல ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. சுக்ரன் திரைப்படத்துல இருந்து சப்போஸ் என்ற பாடல் தான். வினயா மற்றும் ரஞ்சித் குரல்ல, விஜய் ஆண்டனி அவர்கள் வரிகள்ல, விஜய் ஆண்டனியுடைய இசையமைப்புல. கேட்டு மறந்துருங்க, இது நமது FM 101.4
1: எங்க எல்லாமே சமதோல.

0: டேய், அத சொல்லிட்டேன்ல.
1: நேரம் 10:21 ஆயிட்டு இருக்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில சரியா தவிர கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். வித் மீ உங்க பவானி அண்ட்
2: காது இருக்குல்ல, பட்டர்ஃப்ளையோட காதால தான் வந்து அது சுவையை உணரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல பட்டாம்பூச்சி வந்து அதோட இறக்கை இருக்குல்ல அதுலதான் வந்து சுவையை உணரும்ன்றாங்க. இன்னொருத்தவங்க அதெல்லாம் கிடையாதுங்க, பட்டாம்பூச்சி அதோட கால்களாலதான் சுவையை உணரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் நாக்குல தானே சுவையை உணரும், அது மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எது சரியான விடையா இருக்கும்னு
3: தோணுது?
2: இறக்கை அப்படின்னு தோணுது. ஆப்ஷன் பி சூஸ் பண்றீங்களா? இறக்கை. ஓகே,
4: பட்டாம்பூச்சி
2: பட்டாம்பூச்சிக்கு சுவை வந்து காதாலதான் உணரும், இறக்கையால உணரும், அப்படி இல்லனா கால்களால உணரும். எதுல உணரும்?
4: எனக்கு எதுமே தெரியாது, ஆனா ஒன்னு சொல்லி அவன இல்ல. ஆமா,
2: மூணில் ஒன்று.
4: ஆமா,
2: காதா?
4: ஆமா,
2: காதுல உணருது அப்படின்னு போஜராஜன் சார் சொல்றீங்க. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: காலை வணக்கம்.
2: காலை காலை வணக்கம்.
5: சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியா நகர் மேடம்.
2: ராஜேஷ் சார் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம், நீங்களா இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம் சார். சார் இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல சார், பட்டர்ஃப்ளை அது வந்து டேஸ்ட் வந்து அது காதால பண்ணோம் இல்லனா ரக்கையால பண்ணோம் அப்படி இல்லனா கால்களால பண்ணோம், இது மூணுத்துல எது சரியா இருக்கும்? பட்டர்ஃப்ளை சார், பட்டாம்பூச்சி வந்து அதோட காது இருக்குல்ல காதால சுவை உணரும், அப்படி இல்லனா ரக்கையால சுவையை உணரும், அப்படி இல்ல அதோட கால்களால சுவையை உணரும் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சுவையை உணரும்?
1: என்ன ஒரு அறிவாளித்தனமான அடுத்த நேர்கிட்ட போயிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
6: வணக்கம்
2: வணக்கம்.
6: அண்ணாநகர்ல
2: இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா பட்டாம்பூச்சி எப்படி சாப்பிடுதுன்னு?
1: நன்றி. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
7: இருவருக்கும் வணக்கம் மேடம். நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன் மேடம்.
2: தேவராஜ் சார் சொல்லுங்க சார், பட்டாம்பூச்சி
7: வந்து உணர்றது வந்து ரக்கையால தான் நான் நினைக்கிறேன் மேடம்.
2: ரக்கை தான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார், கண்டிப்பா அதல பெருசா இருக்கு, சைடுல பெருசா இருக்கு, அப்படியே கவர் பண்ணிட்டு
7: உட்கார்ந்து கலர் கலர் கலரா இருக்கு இல்லையா?
2: கலர் கலரா இருக்கு. ஓகே,
7: ஆமா ஆமா மேடம்.
2: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி சார், நன்றி. எஸ், அடுத்த நேயர்
1: ஹலோ வணக்கம்.
8: ஆ வணக்கம்
2: வணக்கம்
8: வணக்கம் மேம். நான் திருவல்லிக்கேணி விஜயா பேசுறேன்.
2: விஜயாமா?
8: ஆ,
2: பட்டாம்பூச்சி சொல்லவாமா? ஆன்சர் தெரியும். அவங்க பத்தி கான்ஃபிடென்ட்டா நான் நினைக்கிறேன்ல, எனக்கு தெரியும் அப்படினு இருக்காங்க. சொல்லுங்க மேம்.
8: கால் தான் மேம், காலோட பாதத்தால தான் அது உணருது.
2: பாதத்தால தான் உணருது அப்படின்றீங்க. கேட்டிங்களா?
8: ஆமா,
2: வெல்ல போய் கேட்டு வந்திருக்கீங்களா? ஹே பட்டர்ஃப்ளை, வெல்ல போய் உங்க ஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைட்ட கேட்டு வந்தீங்களா? ஏய், நீ எப்படி டேஸ்ட் பண்ணின்னு இருக்கன்னு சொல்லிட்டு போ அப்படினு.

0: சூப்பர், நன்றிமா, நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. எஸ் பலதரப்பட்ட ஆன்சர் கிடைச்சிருக்கு பவானி. எஸ் அதை வந்து நம்ம வந்து இப்போ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ரகை அப்படின்னு வந்து லாக் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயணன், ராஜேஷ் மற்றும் தேவராஜ். அவங்க நினைச்சது வந்து தப்பு கிடையாது, ஏன்னா அதுதான் பட்டாம்பூச்சினால் நம்ம கடுக்கு தெரியுது ரகை,
1: ரகை
0: அதனால ரக்கை வழியாக தான் டேஸ்ட் பண்ண நினச்சிருக்காங்க. பட் அது தவறான விடையாக போச்சு. போஜராஜன் வந்து சொல்லியிருக்காரு, அவர் தான் காது அப்படின்னு வந்து சொன்ன ஒரே ஒரு நேயர். பட் அதுக்கு வந்து காதெல்லாம் டேஸ்ட் பண்ணாது. கரெக்டான ஆன்சர் சொன்னது மாலினிதேவி மாமும் விஜயா மாமும் தான். கால்கள் தான் அதோட பேஸ், அதை வச்சுதான் எல்லா இடத்துலயும் போய் உட்காரும். சோ அது வந்து கால்களால வந்து தனது கால்களால சுவையை உணரும் அப்படின்றது தான் சரியான விடை.
1: ஏ சூப்பர், சரியான பதிலை சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். பட்டாம்பூச்சை பத்தி பேசி பேசி எனக்கும் பட்டாம்பூச்சை பத்தி ஒரு பாட்டு கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல வந்துருச்சு. காவலன் திரைப்படத்துல இருந்து பட்டாம்பூச்சி பூக்கும் பொழுது அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கே கே மற்றும் ரீட்டா குரல்ல வித்யாசாகர் சிம்பிள் கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4
0: எங்க எல்லாமே சமதோல.

0: நேரம் 10:31 ஆயிட்டிருக்கு. நாம கெட் செட் கோ நிகழ்ச்சியில சரியா தவறா கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். எஸ் சந்தியாக்கா, எனக்காக ஏதேனும் கேள்விகள் வைத்துள்ளீரா?
1: எஸ் உங்களுக்காக வந்து என்ன கேள்வி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஃபென்ட் இருக்குல்ல,
0: எலிஃபென்ட்
1: வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், எலிஃபென்ட் வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், எலிஃபென்ட் வந்து பர்பிள் நிறத்தில் இருக்கும். சரியான விடை அது சொல்லுங்க பாப்போம்.
0: இவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டா நான் எங்கே போவேன்? ஓ மை காட், எனக்கு ஏதேனும் இந்த 50-50 ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அதெல்லாம் வந்து இருக்கா?
1: நீங்க போனின் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், நம்ம நேரத்தை
0: அவ்வளவுதான். என்ன கட்டை எடுத்து வெளியே சென்றால் உதவிப்பார்கள்.
1: எலிஃபென்ட் எல்லாமே சாம்பல் கலர்
0: ஒருவேளை பவுடர் போட்டிருக்குமோ வெள்ளையாகிறதுக்கு?
1: ஒயிட் எலிஃபென்ட்ஸ் இருக்கு,
0: இருக்கு தாய்லாண்டில் உள்ளது,
1: இருக்கு. சிகப்பு கலரும் பர்பிள் கலரும் வந்து கிடையாது. சிகப்பு கலர் பீட்ரூட்ல வேணா சிகப்பு கலர் இருக்கலாம், பர்பிள் கலர் வந்து கேபேஜ்ல இருக்கலாம், பிரிஞ்சால இருக்கலாம், அதை விட்டு மேக்கப்ல இருக்கலாமா? அப்ப எலிஃபென்ட்க்கு நம்ம மேபி மேக்கப் போட்டு விட்டோம்னா அந்த கலர்ல வேணா அது இருக்கு.
0: ஏன் கனவுல வந்திருக்கு? ஆரஞ்சு கலர்ல பர்பிள் கலர்ல எல்லாமே கனவுல வந்திருக்கு.
1: கனவுல என்னங்க கனவுல? இப்ப பசங்க எல்லாம் வந்து படிக்கிறாங்க பாருங்களேன், இந்த கலர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எல்லா அனிமலும் எல்லா கலர்
0: எல்லா கலர்லயும் இருக்கு. கரெக்ட்,
1: என்ன அப்படின்ற
0: நமக்கே குழப்பமா இருக்கு. இவ்வளவு ஒரு கஷ்டமான கேள்வியை என்னிடத்துல கேட்டு அப்படின்னு ஒரு மௌன அஞ்சலி ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமான்னு பாக்குறேன். பட் டைம் வந்து ஒத்துழைக்காத நம்மளுடைய காலஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், மஞ்சள் எம்பெருமான் பேசுறேன்.
0: எம்பெருமான் சார்,
2: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்,
2: சாப்பிட்டீங்களா?
0: தேனீக்களால எந்த நிறத்தை பார்க்க முடியாது? ஆப்ஷன் ஏ சிவப்பு, ஆப்ஷன் பி நீலம், ஆப்ஷன் சி மஞ்சள்.
1: பூக்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு மஞ்சள்ல தான் இருக்கும், அது அங்கதான போய் உட்கார்ந்துட்டு. நீலம் தான் அதுக்கு தெரியாதுன்னு கெஸ் பண்ணிருக்காரு. ஓகே,
2: ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே,
2: உங்களுக்கு உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கசப்பு தன்மை நிறைய இருக்கும்.
0: சொல்லுங்க. சந்தியா சார், தேனீக்களால் எந்த நிறத்தை காண இயலாது? ஆப்ஷன் ஏ சிவப்பு, ஆப்ஷன் பி நீலம், ஆப்ஷன் சி மஞ்சள்.
3: மஞ்சள் சொல்றீங்களா? தேனீக்கள் சொல்லீங்க,
0: தேனீக்களுக்கு இந்த எந்த இந்த
1: அது எத்தனை கண்கள் நிறம் வந்து தெரியாது சார்?
3: தேனீக்கள்ல வந்து
0: மஞ்சள் கலர் தெரியாதா, நீல கலர் தெரியாதா, சிகப்பு கலர் தெரியாதான்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த மூணு கலர்ல எந்த கலர் அதுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: சிகப்பு கலர் தான் தெரியாது மேடம்.
0: சிகப்பு கலர் தான் தெரியாது,
3: அதெல்லாம் வந்து அழகா கண்ணுக்கு தெரியும்,
0: கண்ணுக்கு தெரிஞ்சிரும். ஓகே ஓகே,
3: சிவப்பு கலர் வந்து தெரியாது அதுக்கு.
0: தேனீக்களோட லென்ஸ் போட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிருக்கேன், யாரை ஏமாத்த முடியாது அப்படின்ற
3: கண்ணுல கொட்டிடும்.
0: நன்றி நன்றி சார். ஓகே, அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: காலை வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: காலை வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரங்கராஜன் சார்.
0: ரங்கராஜன் சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா தேனீக்களுக்கு எந்த கலர் தெரியாதுன்னு?
4: சிவப்பு போட்டா நாம நின்னுறணும், எங்கேயும் போக கூடாதுன்னா சிவப்பு தான்,
0: சிகப்பு தான். அது நமக்கு, நான் தேனிக்கு கேட்டேன். வணக்கம், யார் எங்க இருந்து? சிகப்பு தான் மேடம் அப்படின்றீங்களா? ஓகே ஓகே ஓகே, நன்றிமா கால் பண்ணி. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த கால் கிட்டயுமே கேட்டுருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.

0: வணக்கம். ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சார்,
0: சொல்லுங்கள். இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் சார். ஓகே, நீங்க பதில் தெரியுமா? கரெக்டா சொல்லிடுங்க பாக்கலாம். தேனீக்களால எந்த நேரத்தை பார்க்க முடியாது?
0: சிகப்பு இல்லையா?
1: சிகப்பு ஏன்? மஞ்சளா இல்லையா? நீளம் இல்லையா?
0: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். பார்த்திபன் சார்.
2: பார்த்திபன், நலமா இருக்கீங்களா
1: மேடம்? நலமா இருக்கும் சார், நலமா இருக்கும் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுற மாதிரி இருக்கு.
2: இல்ல,
1: இப்பதான்
3: பேசுறேன். இப்பதான் பேசுறீங்களா? ஒளித்துக் கொண்டே இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே.

0: மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன சார் சொல்றீங்க, எந்த நிறம் தெரியாது தேனீக்களுக்கு?
1: தேனீக்களுக்கா? சிவப்பு தான் மேடம்.
0: சிவப்பு தான் அப்படின்றீங்க, அதற்கு காரணம் என்ன சார்?
1: ஏன்னா அதுதான் மெயின்,
0: அதுதான் மெயின். ஃப்ளோர்
1: நீலம் வந்து மஞ்சள் வந்து இருக்காது, சிவப்பு தான் இருக்கும்.
2: எங்க இருக்கும்?
0: சிவப்பா தான் இருக்கும். கெஸ் பண்றாப்ல சிவப்பா தான் இருக்கும் அப்படினு.
2: சூப்பர்.
1: ஆமா மேடம், சரி மேடம்.
2: ஓகே சார், நன்றி. வாழ்த்து.
0: ராஜசேகர் பவானி காதுல என்ன சொன்னாரு? சிகப்பு அப்படிதா சொல்லிருக்காரு.
2: சோ எஸ், நம்ம கேள்விக்கான பதில சொல்லிடலாம். எஸ்,
3: தேனீக்களால் எந்த நிறத்தை பார்க்க? இதுல
0: பாத்தீங்கன்னா பவானி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நீலம்னு சொன்னார், எம்பெருமான். அதுக்கப்புறம் வந்து சண்முகத்துறை, ரங்கராஜன், வனஜார், ராஜசேகர், பார்த்திபன் எல்லாருமே சிகப்பு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்றதை பொறுத்து தான் இவங்க எல்லாரும் பாஸ் ஆஃப் ஆயிலான்றத நம்ம சொல்ல முடியும்.
2: நீங்க என்ன சொல்றீங்க சந்தியா?
0: நான் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல,
2: எனக்கே தெரியாது.
0: இப்ப என்ன டவுட்டா இருக்குன்னா, ஒருவேளை பேச்சுக்கு தேனிக்கு சிகப்பு கலர் தெரியாதுட்டே வச்சுப்போம்,
2: வச்சுப்போம்.
0: அப்ப சிகப்பு கலர்ல இருக்கிற ஒரு செம்பருத்தி பூ மேல போய் அது உட்காருதுன்னா, அப்ப அது என்ன கலரா அதுக்கு தெரியும் அப்படின்றதான் என் டவுட். அந்த அந்த சிகப்பு கலர்லாம் அது கண்ணுக்கு என்னவா தெரியும் அப்படின்றதான் என்னோட டவுட்டா இருக்கு. நீங்க வந்து இதுக்கான ஆன்சர் சொல்றீங்க, அதுக்கான ஆன்சர் எனக்கு அப்புறம் தேடி சொல்லுங்க.
2: ஓகே, என்னுடைய ஏழாம் அறிவை தட்டி கேட்கும் பொழுது அது சொல்ற பதில் என்னன்னா, தேனீக்களால சிவப்பு நிறத்தை தான் பார்க்க முடியாது என்பதே சரியான பதில்.
0: வா,
3: விடை சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: எஸ், நீங்க கேட்டது போல சிவப்பு அப்ப என்ன கலர்ல தெரியும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருமை நிறமா வந்து அது தேனீக்களுக்கு வந்து தெரியும். ஏதோ ஒரு கருப்பா டார்க்கா என்னமோ இருக்கு, நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் தான் அவர்கள் வந்து தேனி.
0: எனக்கு தெரிஞ்ச அவங்க கலர் தெரிஞ்சு என்ன போனா அந்த மகரந்தம் பூன்றது தெரியும், அதை வச்சு போயிடும்.
3: அறிவான கேள்விகள்
0: கண்டு வச்சிருக்கேன்,
2: அதானே ஒன்னு இல்லைனால இன்னொன்ன நாங்க யோசிப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க நம்ம கெட்ஸ் கோ நிகழ்ச்சியில அடுத்தது ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாம். பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்தேன் வந்தேன் உங்ககிட்ட வந்திருக்கோம். கமல்ஹாசன், சுஜாதா மற்றும் நித்யஸ்ரீ குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, தேவாய் சேம்ப்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு வாழ்ந்துருங்க. இது நமது எஃப்எம் 91.4.
0: இங்க எல்லாமே சமதோல.

0: நேரம் 10:45 ஆயிட்டிருக்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில சரியா தவறா கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம் வித் மீ உங்க பவானி அண்ட்
1: சொல்லிடுறேன். ஒட்டகச்சிவிங்கிக்கு 20 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு மனுஷருக்கு அதாவது மனிதரை போலவே 7 கழுத்து எலும்புகள் தான் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்துக்கு எலும்பே கிடையாது. எது சரியான
2: விடை? மனிதர்கள் போலதான் எலும்பு உண்டு மேடம்.
1: மனிதர்கள் போலதான் அதுக்கும் எலும்பு உண்டு. அது எப்படி சார்? நம்ம என்ன அவ்வளவு ஹைட்டாவா இருக்கோம்?
2: அப்படி இல்ல மேடம், இருந்தாலும் அவளோட அமைப்பு அப்படி இருக்கு மேடம்.
1: அமைப்பு அப்படிதான் இருக்கு அப்படின்றீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, அடுத்த நேற்று கேட்டுலாமா?
3: ஒட்டகச்சிவிங்கிக்கு
1: 20 கழுத்தெலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு மனிதர்களை போல 7 கழுத்தெலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்துக்கு எலும்பே கிடையாது.
3: கழுத்துக்கு எலும்பு கிடையாதா?
1: இது மூணுல எது சரியான

0: ஒட்டகச்சிவிங்கிக்கு 20 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு மனிதர்களை போல 7 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து எலும்புகளே கிடையாது.
1: 20
0: எலும்பு அப்படின்ட்டு முருகன் அவர்கள் லாக்
2: பண்றாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
0: தமிழேந்தி, எங்கிருந்தோ பேசுறீங்களே. போன் ஸ்பீக்கர்ல போட்டு பக்கத்துல போய் உட்காந்துட்டீங்களா? இங்கேயும் தூரத்துல கேக்குது தமிழேந்தி. ஒட்டகச்சிவிங்கிக்கு மனிதர்களை போல 7 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து எலும்புகளே கிடையாது. 20 தான் இருக்கு. ஏன்னா அது பெருசா இருக்குன்றதுனால எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்கன்னு
2: நினைக்கிறேன். போயிடலாம்.
0: நன்றி, நன்றி சார்.
2: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம். வாழ்க வாழ்வம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கா
2: கோபாலன் சார்?
0: நல்லா இருக்கும் சார்.
2: நலமா இருக்கும் சார். ஓகே, நீங்க சொல்லுங்க.
3: கழுத்து எலும்பே கிடையாது.
0: கிடையவே கிடையாது சார். அப்படி சொல்றீங்க, சூப்பர். கழுத்து எலும்புகளே கிடையாது. அப்ப எப்படி வளையும்? எலும்பு இருந்தா எப்படி நிக்கும்ல? அப்படி சொல்றீங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சார்,
2: சூப்பர் சார்.
0: தேங்க்யூ.
2: ஓகே, ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
0: நீங்க பேசுற வாய்ஸ் கேட்டா எங்களுக்கு ஏதோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் குழந்தை பேசுற மாதிரி இருந்தது. அதனால தான் படிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகே கவிதா, உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னா, ஒட்டகச்சிவிங்கி ஜிராஃப் இருக்குல்ல, அதுக்கு 20 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு மனிதர்களை போல 7 கழுத்து எலும்புகள் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து எலும்புகளே கிடையாது. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சரியான ஆன்சரா இருக்கும், அது எதுவா இருக்கும்?
4: ஒட்டகச்சிவிங்கி 7
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
0: சூப்பரா இருக்கும் ரமா ரவிமா. முன்னாடி பாபு வந்து மனிதர்கள் போல 7 எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற கவிதாவும் 7 சொல்லியிருக்காங்க. ரமா ரவியும் வந்து 7 சொல்லியிருக்காங்க. முருகனும் தமிழேந்தியும் 20 அப்படின்னு லாக் பண்ணிட்டு போனாங்க. அந்த 20ன்றது தவறான விடை. கோபாலன் வந்து எலும்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து சரியான விடை சொல்லலை. 7 எலும்புகள் அப்படின்னு சொன்னதான் சரியான விடை. பாபு, கவிதா, ரமா ரவி அவர்களே, நீங்கள் கண்டுபிடிச்சது தான் சரியான விடை. நன்றி கால் பண்ணதுக்கு.
2: வாழ்த்துக்கள். எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடலுமே கேட்டு வந்துடலாம். குருவி திரைப்படத்திலிருந்து பல்லானதி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் தான். வித்யாசாகர் குரலில் ராஜலட்சுமி அவர்கள் குரலுமே வந்துட்டே இருக்கு. கேட்டு மணிந்திருங்க. இது நமது FM 101.4.
0: எங்கேயா இல்லாமல் இசை முதலு.

0: பேக் மக்களே, நேரம் 10:55 ஆயிட்டிருக்கு. எஸ், கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம்.
1: எஸ் அந்தியா, எனக்கு
2: இப்ப வந்து நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நம்ம லிசனர்ஸ்ட பேசினா நிறைய நேரம் ஆயிரும். சோ நான் வந்து உங்களுக்காக வந்து ரொம்ப மண்டையை குடைஞ்சு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது வந்து எல்லாருக்குமே இந்த கிரீன் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். கிரீன் கலரை பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்கும். நம்ம முக்கியமா சிஸ்டம் பார்த்து வேலை செய்யறதுனால கிரீன் கலர் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த ரெண்டு கலர் சேர்த்தா கிரீன் கலர் வரும்ன்ற காம்பினேஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? எல்லோ கலரோ பிளாக் கலரோ சேர்த்தா கிரீன் கலர் வருமா? எல்லோ கலரும் ப்ளூ கலரும் சேர்த்தா கிரீன் கலர் வருமா? எல்லோ கலரும் ரெட் கலரும் சேர்த்தா கிரீன் கலர் வருமா?
0: எல்லோ கலரும் ரெட் கலரும் சேர்த்தா கிரீன் கலர் வராது. எல்லோ கலரும் பிளாக் கலரும் சேர்த்தா கிரீன் கலர் வராது. எல்லோ கலரும் ப்ளூ கலரும் சேர்த்தால் தான் கிரீன் கலர் வரும்.
1: வா, இட்ஸ் ரைட் ஆன்சர்.
0: வாவ்,
2: நீ ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டலே.
0: நன்றிலே, சூப்பர். எஸ், நமக்கு அப்படியே கட கடகடன டைம் போயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஃபன்ஃபுல்லாக சூப்பராக போச்சு இந்த ஷோ. எஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிறைவு பகுதியில் சூப்பரான ஒரு பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பச்சை கிளி முத்துச்சரன் திரைப்படத்திலிருந்து உனக்குள் நானே என்ற பாடல் தான். பாம்பி ஜெயஸ்ரீ குரலில், தாமரை வரிகளில், ஆரிஸ் ஜெயராஜ் சிமத்தில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இத்துடன் நானுமே இந்த ஷோலேருந்து உங்கள் இடத்துலருந்து விடைபெற்று கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு ஷோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் தன் திஸ் இஸ் மீ, உங்கள் பவானி சைனிங் ஆஃப். நம்ம சந்தியாக்கா தொடர்ந்து
2: உங்களோட வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன்.
0: தொடர்ந்து கேட்டு வழங்குங்கள். இது நமது எஃப்எம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.Murugan கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தமிழக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசைத்தூரல் 1000 புது பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விட சிறந்த ஆசான் எதுவும் இல்லை, ஆர்வத்தை விட சிறந்த மாணவன் எதுவும் இல்லை அப்படின்னு படிச்சிருக்கேன். இது வந்து ஒரு உன்னதமான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். அனுபவம் வந்து ஒரு பெரிய டீச்சரை உருவாக்கிரும், அதே மாதிரி நமக்கு இருக்கிற ஆர்வம் நம்மளை என்னைக்குமே வந்து ஒரு சிறந்த மாணவனாகவே வச்சிருக்கோம். படிப்பு தான் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கலாம், நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். 11:03 ஆயிட்டுருக்கு, நீங்கள் கேட்டுட்டுருக்க இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்கோணம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து முதல் பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இடத்துலேருந்து எடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவரோட அந்த டைரக்டர் எடுத்த படத்தில் இருக்கிற ஒரு ஒரு சீனியும் எடுத்து ஒரு ஒரு பாடலோட ஸ்பெஷாலிட்டி எடுத்து ஒரு பாட்டாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பாடல் ஆசிரியருமே ஒவ்வொரு மொழியிலிருந்தும் வார்த்தைகளை எடுத்து கோர்த்து கோர்த்து ஒரு கோர்வையாக வந்து நமக்காக ஸ்டிச் பண்ணி ஒரு சாங்காக கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவி இணைந்து பாடிய பாடல் மதன் கார்கியோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே சமதோல.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 11:11 ஆயிட்டு இருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். திரைகாணம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்து விஜய், ஏசுதாஸ், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடிய பாடல். தனுஷோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரோட மியூசிக்ல 3 திரைப்படத்திற்காக தான் கேட்க போறோம். ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ FM 91.4 எல்லாமே சமதுள.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:22 ஆயிட்டு இருக்கு. திரைக்கானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். சரடே அதுவுமா ஒரு மாதிரி லேட் மார்னிங் டைம், இன்னும் ஆஃப்டர்நூன் நேரங்கள எல்லாருமே வந்து வீட்டில் கம்ஃபர்ட்டாக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பக்கம் சிலர் இருப்பீங்க, இன்னும் சிலர் சண்டேக்காக ஏக்கத்தோட வேலையிலையோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் இந்த டே உங்களுக்கு சூப்பரான டேவாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. கழுகு திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மற்றும் கிருஷ்ணராஜ் இணைந்து பாடியிருக்காங்க. இன்னும் சிலரும் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர்ராஜோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதோளம்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடிய மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:47. ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்டிருந்தோம். நேர்களை திரைகாணம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகாணம்ல உங்களுக்காக அடுத்த பாடல் நான் நீ திரைப்படத்திற்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு. விஜய் பிரகாஷோட வாய்ஸ்ல, கார்கியோட வரிகள்ல, மரகத மணியோட இசையில வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ 91.4, இங்க எல்லாமே சமதுள.

கிளாக்ல நேரம் சரியா 11:52 ஆயிட்டு இருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக முப்பொழுதும் உன் கற்பனையில் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எப்பவுமே வந்து அம்மானா பையன், அப்பானா பொண்ணு அப்படிதான் வந்து நம்ம நியதிகள் சொல்லுது. பட் இட்ஸ் ஓகே, அம்மா பொண்ணு அப்பா பையனும் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் அந்த அம்மா பையனோட பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்றது இந்த

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: தண்ணி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 12 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 6 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நிறைவு பெற்றது செய்திச் சுருக்கம்.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 12:02.
2: வணக்கம் நேயர்களே. பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் இன்று உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். உடான் என்பது விமான போக்குவரத்திற்கான

பிராந்திய இணைப்பு திட்டமாகும். வட்டார இணைப்பு திட்டம் அதாவது ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அல்லது உடான் உதய தேஷ் கா ஆம் நாகரிக் இந்திய அரசின் வட்டார வானூர் நிலையங்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்குமான திட்டமாகும். இந்த திட்டத்தை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் April 27 2017 சிம்லா தில்லிக்கு இடையிலான முதல் உடான் விமான போக்குவரத்தை சிம்லா விமான நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் விமானங்கள் சிம்லா, நாண்டிட் மற்றும் கடப்பா விமான நிலையங்களிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டன. ஒரே நேரத்தில் உடான் தொடக்க விழா விமானங்களை கடப்பா ஹைதராபாத் மற்றும் நாண்டிட் ஹைதராபாத் பிராந்தியங்களுக்கு இடையில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைத்தார். உடான் என்பது என்ன? உடே தேஷ் கா ஆம் நாகரிக். இது விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் திட்டமாகும். பிரிவு 2 மற்றும் பிரிவு 3 நகரங்களில் இருக்கும் குடிமக்கள் விமான பயணத்தை மேற்கொள்ள உதவும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகம் June 16, 2016 வெளியிட்ட தேசிய விமான போக்குவரத்து கொள்கை அதாவது NCAP-இன் முக்கிய அம்சமாக உடான் திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தால் பின்தங்கிய பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியை முடக்கி விடுதல், வசதியானவர்களுக்கு மட்டுமே விமான சேவைகள் என்ற மேலாதிக்க மனப்பான்மையை முடிவுக்கு கொண்டு வருதல், சிறிய நகரங்கள் மற்றும் டவுன்களில் வசிக்கும் இளம் தொழில் நிபுணர்கள், சிறிய வர்த்தகர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய மத்திய தர வர்க்கத்தினருக்கும் விமான பயணத்தை சிக்கன செலவில் மேற்கொள்ள செய்தல் போன்ற பலன்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.aai.aero/rcs-udan. நேர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் கீழ் உடான் திட்டம் குறித்து சில தகவல்களை கேட்டறிந்து கொண்டீர்கள்.

0: இருக்குது.
1: இன்னைக்கு ஓ ஏரோப்ளான்ல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா. ஏரோப்ளான்ல போகணும்னு ரொம்ப நாளா கனவு. என் பிள்ளை கூட என்னைய கூட்டிட்டு போலையா. ஆனா இன்னைக்கு என் சிறுவாட்டு காசுல பறந்து வந்து நிக்கிறேனே, எப்படி
2: போயிட்டு வாரியா?
1: ஏ வாங்கடி.

ஆகாஷ்வாணி, நேரம் 12:06. வணக்கம் நேயர்களே, இது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சம்மதுளு இளைஞர் உலகம் நிகழ்ச்சி. இது இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு தலைப்பு என்ன மாதிரி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சா, இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதாவது நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம அவங்களுக்கு

அறிவுரை வந்து நிறைய சொல்லி இருப்போம். ஆனால் நம்மளை பற்றியே நம்ம யோசிச்சிருப்போமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கே ஒரு அறிவுரை சொல்ல நினச்சா நீங்கள் என்ன சொல்வீங்க? எப்படி பயப்படாத, நான் இருக்கேன், என்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடியே நம்ம போய் நின்றுட்டு பேசியிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நீங்களே உங்களுக்கு அறிவுரை சொல்ல நினைத்தா நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். 2986003 மற்றும் ஒரு எண் 2952055544. வெளியூர் நேர்களா, நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் முதல் ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: ஏழாம் அறிவு திரைப்படத்திற்காக கார்த்திக் மேகா பாடிய பாடல் இது. நான் முத்துக்குமார் ஏற்றிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்று நம்ம முதல் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். ஓகே, இப்போ நான் கேட்டிருந்த கேள்வி தெரியுங்களா? ஓகே சொல்லுங்க
1: மேம். எனக்கு நானே ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே கொஞ்சம் சென்சிட்டிவ் நேச்சரா இருப்பேன் மேம்.
0: ஓகே,
1: ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி சுத்தி, ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ நானே யோசிப்பேன், மத்தவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக இந்த உலகத்துல நம்ம ஒரு வாழ்க்கை வாழறோம், மத்தவங்க எதுவுமே சொல்லக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சென்சிட்டிவா இருந்தோம்னா ஈஸியா நம்மள எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள தூக்கி போட்டுருவாங்கல்ல. அப்போ அந்த ஒரு சென்சிட்டிவ் நேச்சர் ஏன் சந்திரசேகர் இருக்க? முன்னாடிக்கு இப்ப எவ்வளவோ தேவலாம், நானே எனக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அது மாதிரி இருக்க கூடாது.
0: இன்னும் நம்ம கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்னுட்டு நினைச்சுக்கோங்களேன். அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: கார்த்திக் பேசுவாங்களா?
0: ஓகே கார்த்திக் சொல்லுங்க.
2: நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையா இருந்தா உழுந்துட்டேன்.
0: நீங்க உங்களுக்காக அதாவது பொறுமையா இருந்தா விழுந்திருக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே விழாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்குவீங்க? பாத்து போனும், பொறுமையா போனும் அப்படின்னு நினைச்சு சொல்லிடுவீங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நான் சசிகலா பேசுறேன்.
0: இங்க இருந்து பேசுறீங்க சசிகலா?
3: சைதாபட்டில இருந்து பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே
3: அட்வைஸ் கொடுத்துக்கணும்னா நான் என்ன சொல்றேனா, என்ன சொல்லிப்பேனா, ரொம்ப கோவப்படாத சசிகலா.
0: ஓ கோவப்படாதே,
3: ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத, எப்படின்னே கொஞ்சம் பொறுமையா இரு
0: அப்படின்னு சொல்லிட்டு
3: சொல்லிப்பேன்.
0: இப்ப இத நீங்க எப்ப உணர்ந்தீங்க?
3: அது வந்து கொஞ்சம் கோவப்பட்டு சில விஷயங்கள் நடந்ததுனால இப்ப உணர்ந்துட்டேன்.
0: ஓகே ஓகே, ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குங்களா?

0: என்னுடைய வீட்டுலதான் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுலதான் அப்பதான் நான் வந்து அந்த அந்த இதுல கோபப்படாம இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சேன்.
1: ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ஈஸியாக சொல்லிவிடுவோம் அட்வைஸு, ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்பொழுது அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்பமே ஒரு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? கணபதி சார், சொல்லுங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு அறிவுரை சொல்ல நினைச்சா என்ன மாதிரி அறிவுரை சொல்லிக்குவீங்க? நிறைய விஷயங்கள் நம்ம அறியாம பேசிடுறோம். என்ன பேசுறோம், ஏது பேசுறோம் நமக்கு தெரியறதே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல மனசு புண்பட்டு வேற மாதிரி போயிடுறப்போ ஏன் இந்த நேரத்துல நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா பொறுமை அப்படிங்கிறது சூப்பர் சார், நீங்க சொன்ன நூத்துக்கு நூறு உண்மை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மார்சம் டெய்லர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னா என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க?
2: அட்வைஸ்னா அதாவது வேலையில நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லுவேன். ஏன்னா அதை வந்து சிலர் எடுத்துக்கிறாங்க, சிலர் எடுத்துக்கல. அதாவது ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலே கோச்சிக்கிறாப்ல.
1: ஓ,
2: அது பக்குவமா எடுத்து சொல்லி இது பண்ணாலும் அது நமக்கு திருப்பி ரிப்பீட் அடிக்கிற மாதிரி நமக்கு திருப்பி இது.
1: இல்ல இல்ல, உண்மைதான் நீங்க சொல்றது. ஏன்னா நேரம் வந்து போனா வராது, சரிங்களா?
2: உண்மைதான் மேடம்.
1: ஆமா,
2: நம்ம சொல்றது வந்து எடுத்துக்கிட்டு நல்லதுதான் நினைச்சா பிரச்சனை இல்ல.
1: கண்டிப்பா, என்ன அறிவுரை சொல்லிக்குவீங்க?
2: ஏன்னா தனான்ற மாதிரி நினைக்கிறாங்க.
1: நன்றி,
2: நன்றி,
1: நன்றி.

நூலகம் நிகழ்ச்சியில நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறோம். அதனால உங்களுக்கு நீங்க என் கூட பேச நினைச்சா 298-6-0038 மற்றும் 295-2-0554 வெளியூர்களா நீங்க இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்க என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம், என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம காலேஜ்ட பேசிட்டு அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாடலை கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யாரிங்க இருந்து? வணக்கம், யாரிங்க இருந்து? இனிப்புல இருக்கீங்க? வேற எந்த மாதிரியான அறிவுரை உங்களுக்கு இதுவரைக்கும் தேவைப்பட்டிருக்கு? அதுவும் பொறுமைதான். ஓகே, நன்றி, நன்றிங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரிங்க இருந்து?
1: எம்கேபி நகர்ல இருந்து முருகேசன்.
0: ஓகே முருகேசன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்ல நினைச்சா என்ன மாதிரி அறிவுரை நீங்க சொல்லுவீங்க?
1: எனக்கு நானே அறிவுரை சொல்லினேனா, நீ நேர்மையா எதை ஒன்னாலும் செய்.
0: ஓகே,
1: ஆனா அதுவே நன்மையை அளிக்கும்னு நான் நினைப்பேன்.
0: ஓ, எது செஞ்சாலும் நேர்மையா செய், அதுதான் நன்மை அளிக்கும். கரெக்ட் தான்,
1: அதுதான் எனக்கு, அது எனக்கு நன்மை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்ப எனக்கும் அது மாதிரி ஒண்ணு சிங்க் ஆகும் சார். அதாவது பொய் மட்டும் சொல்லக்கூடாது எனக்கு. ஒரு பொய் சொல்லி, கண்டிப்பா ஒரு பொய் சொல்லி அதுக்கு மேல இன்னொரு பொய் அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கும்.
1: பொய் பொய்யா அடக்கிட்டு போக வேண்டியது வரும்.
0: ஆனா
1: நேர்மையை சொல்லி,
0: உண்மைதான்
1: என்னைக்குமே
0: வந்து ஒரு பெரிய பவர் இருக்கு இல்லீங்களா?
1: பெரிய பவர் இருக்கு, அதுதான் உண்மையும், அதுதான் நன்மையும் தரும்.
0: உண்மையா
1: அதுதான் நன்மையும் தரும்.
0: நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து நம்ம இணைவோம். நேரம் சரியா 12:25 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எப்போதும் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும். அது இருந்தா கடைசி வரைக்கும் கடவுள் துணை இருப்பார்.
0: இருப்பார், கண்டிப்பா, நிச்சயமா இருப்பார். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும், என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லுவீங்க?
2: எனக்கு அட்வைஸ் பண்ணனும், யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாத.
0: யாரையும் நம்பிடாத?
2: ஆமா, வெளிச்செல்லாம் பாலுன்னு இன்னும் சின்ன வயசு மாதிரி இருக்காத.
0: ஓகே ஓகே,
2: ஏன்னா காலம் கடந்து விட்டது. அதனால எல்லாருக்கும் விட்டு கொடுப்போம்னு கெட்டு போக மாட்டான். அது மாதிரி விட்டு கொடுத்துரு, கோவப்படாத.
0: ஓகே,
2: கோபம் அறிவை கெடுக்கும். அதனால கோபத்தை எவ்வளவு குறைச்சிக்கிறியோ அவ்வளவுக்கு சரீரம் நல்லா இருக்கும்.
0: எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, பொறுமை, நேர்மை, கோபம் வேண்டாம்,
2: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு,
0: எல்லாமே சொல்லிட்டீங்க இல்லீங்களா?
2: ஆமா மேடம், தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
2: நலமுடன்
0: வாழ்க. வாழ்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இந்த கலா பேசுற மேடம்.
0: வாங்க கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரசோட கலா மேடம்.
0: ஓகே கலாமா, சொல்லுங்க, நீங்க உங்களுக்கே ஒரு ஒரு அறிவுரை சொல்லிக்கணும் அப்படினா என்ன மாதிரி அறிவுரை?
3: என்ன
0: சொல்லிக்குவீங்க? நன்றி, நன்றி. நேர்களே, நேரம் 12:27 ஆயிற்று இருக்கு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெண்ணிதையால் மகதி பாடியிருக்கும் பாடல் இது. தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து வருகிறது. இதோ காற்றலைகளில்

இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில இன்று நம்ம ஒரு அருமையான தலைப்பு ஒன்று பேசிட்டு இருக்கோம்.

0: நிகழ்ச்சியில உங்களுக்கு நீங்களே ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி அறிவுரை சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாங்க விஜய் பேசுறோம்.
0: விஜய் சார், எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: நாங்க ஜஸ்ட் இப்போ தஞ்சாவூர் கிட்ட போயிட்டு இருக்கோம், டிராவல்ல இருக்கோம்.
0: உங்க சொந்த ஊர் ஏதா? அப்போ
1: பல்லவாடா.
0: பல்லவாடா, எந்த ஊர்ல இருக்குங்க இது?
1: மாதர்பாக்கம் பக்கத்துல.
0: ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க உங்க நீ உங்களுக்கே ஒரு அறிவுரை சொல்லிக்கணும் அப்படினா என்ன மாதிரி அறிவுரை சொல்லிக்குவீங்க?
1: அறிவுரை என்ன இருக்கு? எங்க ஃப்ரெண்ட பார்த்து தான் நாங்க எல்லாமே கத்துக்கிறோம். இப்போ
0: எந்த ஃப்ரெண்ட பார்த்துப்பா?
1: எங்க மாமா ரஞ்சித்.
0: ஆஹா.
1: அவரு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பசங்க கூட ஜாலியா சுத்துவாரு, ஜாலியா இருப்பாரு. இப்போ என்னவோ எங்களை கண்டுக்கிறதே இல்ல. அவர் பாட்டுக்கு சுத்துறாரு, அவர் பாட்டுக்கு வராரு.
0: ஓகே ஓகே, அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம். நம்ம இப்போ வந்து நீங்க உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டா என்ன மாதிரி அறிவுரை நீங்க சொல்லுவீங்க?
1: எங்களுக்கா?
0: ஆமா,
1: எங்களுக்கு அறிவுரை இன்னும் இல்ல. எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அறிவுரை படுத்திக்கிறோம்.
0: ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.
1: ஓகே,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி நம்மளை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன காலர் விஜய் சர்வன் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சென்னை.
0: தேவா சார் சொல்லுங்க.
2: எனக்கு எனக்கு நானே அறிவுரை சொல்லிக்கிறேன். உனக்கு இது வேணுமாடா? மாத்திக்கோ இதெல்லாம்,
0: மாத்திக்கோ இதெல்லாம். ஓகே,
3: எனக்கு என்னதுன்னா, யாரும் ஏமாத்துறவங்களை கண்டுபிடிக்காது. ஏமாத்தவும் மாட்டேன், நான் யாருக்கும் ஏமாத்த மாட்டேன். ஏமாத்துறவங்களை பார்த்தாலே கோபமா வரும்.
0: இது ஒரு நல்ல பழக்கம் கூட. சரிங்களா, நம்ம வந்து யாரும் ஏமாத்தல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நம்மளால யாரும் ஏமாந்துடல அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா?
3: ஏமாத்துறவங்களை கண்டா ரொம்ப கோபமா வரும். ஏமாத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப கோபம் வரும். எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, இது என்ன இருக்கு நீ விட அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தானே விடணும். ஆஹா, கிடையாது, ஏமாத்தினா இப்படி ஒண்ணு தாங்க முடியாது இல்ல.
0: இப்ப நீங்க சொல்றப்பமே இப்ப வந்து உணர்வு பூர்வமா சொல்றீங்க அப்படிங்கறத நான் வந்து உணர்றேன். சரிங்களா, இப்ப நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், விடுங்க, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்களா?
3: ஓகே ஓகே,
0: நன்றி.
3: தேங்க்யூ.
0: நேரம் சரியா 12:35, 40 நொடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க?
4: வணக்கம் சரியா இருக்கேன். ராசு பேசுறேன்.
0: வாங்க ராசு சார், சொல்லுங்க.
4: ஒண்ணுமே நாங்க பெருசா, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு.
0: ஓகே,
4: கடைபிடிச்சாலே போதும்.
0: சூப்பருங்க, நன்றிங்க.
4: நன்றி.
0: வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, வாங்கம்மா.
5: நினைக்கிறீங்க எல்லாரையும் இல்ல, பெரிய பெரிய தவறுகள் வந்து தெரிஞ்சு செய்யறது கூட மன்னிக்க முடியாது. ஆனா வீட்டுல ஒரு சின்ன சின்ன தவறுகள் யாரும் பண்ணிட்டாலும் சரி, இனிமே பண்ண.
0: ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், தெரிஞ்சு பண்ற தவறுகளுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது, தெரியாம செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு இருக்கு. சரிங்களா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லி பாக்கலாம், கேக்கலன்னா விட்டு போயிடலாம்.
5: ஒரு
0: வாட்டி இருக்கலாம், ஒரு வாட்டி இருக்கலாம், ஆனா வந்து மன்னிச்சுட்டே இருக்கிறது வந்து மனுஷ குணம் கிடையாது. சரிங்களா,
5: கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து ஒரு மன்னிச்சு ஒரு இயல்பா ஒரு
0: அவ்வளவுதான்,
5: கனகப்பா சிறப்பா இருக்கும். அதனால நான்

0: இதுக்கே அழகான ஒரு பழமொழி கூட இருக்கு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு
1: சொல்லிட்டு. அடிப்படையில தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு.
0: கண்டிப்பா
1: சின்ன சின்ன தியாகங்கள் மூலமா நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். மன்னிக்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போக முடியும்.
0: நன்றி நன்றி ராஜேஸ்வரி, நன்றி. தொடர்ந்து நம்ம பேசுவோம். சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து விஜய் ஏசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல் இது. யுகபாரதியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இதோ.

0: அதே மாதிரி பசின்னு வர்றவங்களுக்கு கையில காசு கொடுக்க கூடாது. நேரம் ஹோட்டல்ல போய் ஆர்டர் பண்ணி ஹோட்டல்ல சாப்பாடு அவங்கள்ட்ட ஹோட்டல் சாப்பாடு
1: கொடுத்து
0: கொடுத்து வேற மாதிரி செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு
1: சொல்லி. அதனால நீங்க உங்களுக்கு சொல்ற அறிவுரை
0: என்ன?
1: நீங்களே சொல்றது
0: எதுவுமே வந்து நல்லதுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. வணக்கம் வணக்கம்.
2: தாங்க குளிக்க போயினாங்க, அதான் வைக்கல.
1: எப்படி இருக்கீங்கம்மா? அறிவுரை சொல்றது போயிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு அறிவுரை சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான அறிவுரை நீங்க சொல்லிக்குவீங்க?
2: சொல்லிக்கணுமா?
1: சொன்னா என்ன மாதிரி?
2: எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல.
1: ஏதாவது இப்ப நம்ம இப்படி பேசுறோம், இப்படி பண்ண வேணாம், ஏன் இப்படி பேசுற? இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நின்னு நம்மளுக்கே பல க்வெஸ்சன்ஸ் வரும்ல.
2: ஆமா,
1: ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு. நம்மளே இனிமே இப்படி பண்ண கூடாது, நம்ம இப்படிதான் இருக்கணும். அழுகுறப்ப கூட ஏன் அழுகுற, உன்னால ஏன் முடியாது அப்படி சொல்லிட்டு நம்மளே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா?
2: சொல்லிக்கிறீங்களா?
1: இப்போ என்னை யாராச்சும் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நான் உடஞ்சி உட்காந்து அழுக மாட்டேன். போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஏன் அழுகுற, இது இல்லைன்னா என்ன, இனிமே இப்படி நடந்துக்கு அப்படி மாதிரி நான் சொல்லிக்குவேன். அந்த மாதிரி நீங்க எப்படி சொல்லிக்குவீங்க?
2: நான் அதே தான் கண்ணாடி முடிஞ்ச பார்த்துட்டு என்னையா ஒன்னும் வச்சுக்கல.
1: வணக்கம். யாருங்க இருந்து
0: அதிகமா கோபப்படக்கூடாது எந்த விஷயத்துக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, இது இது இது அவங்க எதிராளி தப்பு செய்யற செய்யறது வந்து ஏதோ ஒரு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்கிற மாதிரி அந்த தவற வந்து தவறா நினைக்க கூடாது.
1: நினைக்க கூடாது.
0: அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னமோ இதுக்காக கூட அவங்க இதை மாரி சொல்லியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்மளை நம்ம சமாதானப்படுத்திக்கணும். அது ஒண்ணு. எதிராளி வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் தான் பேசும்பொழுது பொறுமையா கடைபிடிச்சுக்கணும்.
1: நானே
0: எனக்கு நானே சொல்லிக்கிறது அதுதான், மத்தவங்களுக்கும் அத கடைபிடிச்சா எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கலாம்.
1: பொறுமையா
0: கடைபிடிச்சு. நன்றி
1: நன்றி நன்றி. நேர்களே, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. கில்லி திரைப்படத்திலிருந்து சுக்வீந்தர் சிங், மாணிக்க விநாயகம் பாடிய பாடல் இது. கபிலன் ஏற்றிய இந்த பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: நேரம் சரியா 12:42 ஆயிற்றுக்கு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நான் உங்களோட ஆர்ஜியை மாதிரிபாக்கு மகேஸ்வரி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், குயில் கூவி.
0: விசில்ல குயில் கூவுதா? ஓகே, எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: தஞ்சை மாவட்டம்.
0: தஞ்சை. இதுக்கு முன்னாடி தான் விஜய் சார் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. நீங்க பக்கத்துலயே தஞ்சையில இருந்து பேசிட்டு இருக்கீங்க, ஓகேவா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க என்ன இப்ப உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் சொன்னா என்ன மாதிரி அட்வைஸ்?
1: தாத்தா என்ன சொல்லிருக்காருன்னா, மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது அதே மாதிரிதான் நீங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சாரு.

0: நேரம் சரியா 12:51 நாற்பதுக்கு இது இளைஞர் உலகம் நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜி மாதிரிப்பாக்க மகேஸ்வரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கோபுரத்தனம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோபுரத்தனம். அதாவது ஒரு வேலையை வந்து உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராவது செய்ய முடியாது. உன்னால வேற யாராவது செய்ய முடியாது, உன்னால முடியும். தைரியம் செய்யறா, பண்றா, பாக்கலாம்.
0: ஓ, உங்களுக்கு நீங்களே தைரியம் கொடுத்துக்குவீங்க.
1: ஆமா,
0: உன்னால முடியாது, எதுவுமே இல்ல, நீ உன்னால முடியும்.
1: உன்னால செய்ய முடியலன்னா வேற யாராலும் செய்ய முடியாது.
0: கோ ஹெட் அப்படின்னுடுவீங்க, கரெக்டா?
1: அதே மாதிரி வேற யாராலும் செய்ய முடியாது, உன்னால செய்ய முடியும்.
0: ஓ, அவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமாங்க சார், சொல்லுங்க.
2: மேடம் உங்கள்ட்ட பேச சந்தோஷமா இருக்கு.
0: தேங்க் யூ சார்.
2: அதாவது வந்து இப்போ நான் வந்து என் வீட்டுல பிரச்சனைங்க, இடம் பிரச்சனை எல்லாம் கொண்டா வந்துச்சு. அனந்தமிகள் இடம் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. என்ன நானே நான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லிக்குவேன், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நான் என்ன தேர்த்திக்குவேன். இப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது.
0: எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா இருக்கணும்,
2: பொறுமையா இருக்கணும் சொல்லிட்டு அப்படி பொறுமையாவே போயிடுறது எல்லாத்துக்கும்.
0: ஆனா எனக்கு எல்லாம் அந்த பொறுமையே இல்ல சார். அதாவது இந்த அநியாயத்தை கண்ட பொங்கணும் இப்படிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டரா இருக்கு.
2: ஆமா, பொறுமையா இருந்தா கொஞ்சம் அப்படியே வெற்றியை நம்ம சோதிச்சிடுறோம். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாவே
0: என்ன எவ்வளவோ மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல மனசுல எதை வச்சுக்காம

0: உடனே பேசிடுறேன். ஆனா அந்த பொறுமை மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது.
1: அவங்க வீட்லயே ரொம்ப திட்டுவாங்க
0: ஆ
1: திட்டுவாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருந்தா நல்லதுதான் அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுனால கொஞ்சம் அப்படி ரொம்ப பொறுமையா இருக்க கூடாது, கேளுங்க எடுத்து கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இருந்தாலும் அப்படி பொறுமையா இருக்கேன்.
0: எதிர்த்து கேட்டணும் சார், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். அதுக்கு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா இருந்துச்சுக்கோ, நம்ம தலையிலே வந்து சொல்லுவாங்களே சாஸ்திரம், அந்த மாதிரி போயிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க.
0: ஓகே சார், நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி மேடம்,
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ராயப்பேட்டையில இருந்து லலிதா பேசுறேன்.
0: ஓகே லலிதாமா, சொல்லுங்க.
2: இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி குயில் கோபின்னு வந்தவரும், இப்ப தஞ்சையில இருந்து கோபுரத்தம் வந்தவரும் ஒருவரே.
0: ஒருவரேவா? ஓஹோ,
2: ஆமா, நான் ரொம்ப நாளா பார்த்து நின்றுருக்கோம். நாங்க நேயர்கள்
0: பேசுறீங்க,
2: இங்க மட்டும் இல்ல விவித பாரதியில அவர் இப்படிதான் ரெண்டு மூணு பேர்ல வந்துட்டே இருக்காரு.
0: ஓகே சார், கேட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு நேரம் இங்க லைன் கிடைக்காம இருக்கு?
2: நீங்க வந்து பாவம் லைவ்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஆனா நாங்க வீட்ல இருந்து கேக்குற எங்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஒவ்வொரு குரலும் அத்துப்படி.
0: சரிங்க, நன்றிங்க, நன்றி, நான் சொல்லிடுறேன்.
2: நீங்க இனிமே ஜாக்கிரதையா இருக்கோம். குயில் கோபி, கோபுரத்னம், கோபிகிருஷ்ணன் எல்லாம் ஒருவரே.
0: ஓகேங்க, நன்றிங்க, நான் சொல்றேங்க. நேர்களே, இப்போ நேரம் கிடைக்காம எத்தனையோ பேருக்கு லைன் கிடைக்காம இருக்காங்க. ஆனா நீங்க ஒரே பேர்ல, இரண்டு பேர்ல ஒரே ஆள் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இனி இது போல தவறுகள்லாம் நடக்காம நம்ம பாத்துக்கலாம். ஓகே நேர்களே, ஒரு மணி நேரம் இப்பதான் ஆரம்பிச்சோம், எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம நேர்களும் பேசிட்டீங்க. இதோடு நான் விடைபெறும் நேரமும் வந்து விட்டது. தொடர்ந்து நான் ஒரு இரண்டு மணிக்கு உங்களை ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களோட ஆர்ஜி மாதிர்பாக்க மகேஸ்வரி. இதோ நட்புக்காக திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் கவிஞர் காளிதாசன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 1:01. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்கான நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்கேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சுஷிலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகள்லாம் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் நாளை நமதே திரைப்படத்திற்காக தான். கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நினைத்தால் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், புலமை பெத்தனவர்களோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை பொன்னிற வேளை,
0: மதிய நேரத்திலும்
2: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: अब गरीबों की जाय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 1:20 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். புலமை பெத்தனவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஐயா, என் பைத்தியம் என்ன நீ கீழே தள்ளிட்ட? நான் ஆண்டவனுடைய கோயிலையே பாதுகாக்க பிறந்தவன். புடி சாபம்.
1: கோவில் காக்க வந்தவன்.

நீ

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: Oh, you want cha cha cha?
1: Huh?
0: Ready? One.

நேரம் 1:47. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் பூர்ணிமா இணைந்து பாடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 1:54. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில. மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் சந்தியா. ஸ்டேடியூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் மத்தியான புள்ளினால இங்க எல்லாமே சமதுள.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை ரெயின்போ எஃப்எம். நேரம் 2:01. இனி கேட்கலாம் ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் வாலி.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है।
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் சரியா 2:10:25 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண் பாவம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து.
3: இந்திரா வந்ததும் சந்திர

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல் மரியாதை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணைத் தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ.என். பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியா ருவாண்டா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சம்மதோளு. இது அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு புது விதமான தலைப்பு. அதாவது நான் ஒரு க்ளூ தரேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன், நினச்சிப்பீங்க. மனம் குளிர வைக்கும் மழை, மண் வாசனையை பரப்பும் மழை, விவசாயிகளின் முகத்தில் புன்னகையை மலர வைக்கும் மழை, உயிர்கள் அனைத்திற்கும் உயிர் கொடுக்கும் மழை. என்னடா மழையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆம் நேர்களே, இன்று அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பேச போகிற தலைப்பு மழை நீரை சேகரிப்போம். ஒரு காலத்தில் கிணறுகள் நிரம்பி விழுஞ்சிருக்கு, ஏரிகளும் குளங்களும் தண்ணீரால் ததும்பி இருக்கு. ஆனால் இன்று கோடை வந்தாலே பல இடங்களில் குடிநீருக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணங்களாக ஒன்று, பெய்யும் மழை நீரை முறையாக சேமிக்காமல் வீணாக்குவது தான். நீர் இருந்தால் வாழ்வு இருக்கும், நீரை சேமித்தால்

எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம், அதன் பயன்கள், மண் வளம், மரம் வளர்ப்பு போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்வோம். மழை அப்படிங்கிறது வெறும் தண்ணீர் மட்டும் இல்லைங்க, அது இயற்கை நமக்கு அளிக்கும் உயிரின் பரிசு. ஒரு மழைத்துளி ஒரு விதைக்கு உயிர் தருது, அதோட ஒரு விவசாயியின் கனவுக்கு நம்பிக்கையும் தருது, தாகத்தால் தவிக்கும் உயிர்களுக்கு வாழ்வையும் தருது. அதனால தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரியே தண்ணீரின் மகத்துவத்தை இந்த உலகிற்கு உணர்த்துகிறது. சிறு துளி பெருவெள்ளம், நீரை சேமிப்பவன், உயிர் காப்பவன், இவை அனைத்துமே நாம் ஒரு வெறும் தகவலாக மட்டுமே அல்லாமல் ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு விதையை விதைக்கும் நிகழ்ச்சியாக நாம் இந்த அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியை மாற்றலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்திருக்கலாம். ஒரு பாடலை அடுத்து

நேரம் 3:10 ஆயிற்றுக்கு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறீங்க. மழைநீர் சேமிப்பு பற்றி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார். கேட்ச் தி ரெயின் என்று கூறியிருந்தார். இதற்காக மழைநீரை சேகரிப்போம் என்ற இயக்கத்தை உருவாக்கியிருப்பதாகவும், இந்த இயக்கம் ஜூலை 7 இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மழைநீர் சேகரிப்போம் என்ற செய்தி எளிமையானது என்றும், எங்கே மழை பொய்கிறதோ அப்போதே அங்கேயே, எப்போது பொழிகிறதோ அங்கேயே அதை சேமிக்க வேண்டும் எனவும், பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கமாக மக்கள் இயக்கமாக வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டுதல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றிற்கு மக்கள் புதுவேகம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த இயக்கம் மூலம் கிராமங்களாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்துகளாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றுக் கொண்டிருப்பதாகவும், பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் வெளியேற்றப்பட்டது என்றும், சில இடங்களில் ஏரிகள் குளங்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறுசெறிவூட்டலுக்கு ஊடகங்களாக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் சேதி மாவட்டத்தில் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும், நர்சிங்பூரில் அமுத நீர்நிலை புனரமைக்கப்பட்டதாகவும், மகாராஷ்டிரம் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், ஆந்திர பிரதேசம் நந்தியாலாவில் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த இயக்கத்தில் இணைந்திருப்பதாகவும், பழைய குளங்கள் பயன்பாட்டிற்கு வருகின்றன என்றும் நம் பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தார். நம்முடைய நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை என்றும், சத்தீஸ்கரின் கோர்வா, ஒடிசாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்திற்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஏரி குளங்கள் மற்றும் கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். இன்று சேமிக்கப்படும் ஒவ்வொரு சொட்டு நீரும் வரவிருக்கும் தலைமுறையினருக்கு எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய முதலீடு என்று நம்முடைய பாரத பிரதமர் மனதிற் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலை அடுத்து.

நிலையத்தில் நேரம் 3:18 நிமிடம் ஆயிட்டிருக்கு. இது அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி, மழை நீரை சேகரிப்போம். இந்த தலைப்பில் நாம் வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போது மழை நீரை நாம் ஏன் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழை பெய்கிறப்போ ஒரு சந்தோஷம் நமக்குள்ளேயே இருக்கும், சரிங்களா? மழை பெய்யும் போது குடம் நிரப்பாதவன் வெயில் காலத்தில் வானத்தை பார்த்து வருந்துவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. இதில் இவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இன்று மழை பெய்து நாளை வெயில் வருது. ஆனால் இன்று கிடைத்த மழை நீரை நாம் சேமித்திருந்தால் நாளைய தாகத்தை எளிதாக தீர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம். நம்முடைய முன்னோர்கள் ஏரிகள், குளங்கள், ஊரணிகள், கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற நீர்நிலைகளை உருவாக்கி மழை நீரை சேமிச்சிருக்காங்க. அதனால தான் ஆண்டுதோறும் மழை குறைந்தாலும் தண்ணீருக்கு பெரிய தட்டுப்பாடெல்லாம் ஏற்படலை. ஆனால் இன்று நகரமயமாக்கல் காரணமாக பல நீர்நிலைகள் மறைந்தும் வருகின்றன. மழை நீர் நிலத்திற்குள் இறங்காமல் சாலைகளில் ஓடி கடலில் கலந்து விடுகிறது. அதனால் மழை நீரை சேமிப்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பும் கூட. வானின்று உலகம் விளங்கி வருதலால் தானமிழுதம் இன்றுணரப்பாற்று. மழையால் உலகம் வாழ்கிறது. அதனால் மழை அமிர்தத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. தொடர்ந்து மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஒரு பாடலை அடுத்து.

3:25 ஆயிட்டுருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கிறீங்க. நான் உங்களோட ஆஜியம் ஆதர்பாக்க மகேஸ்வரி. அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு மழை நீரை சேமிப்போம் அப்படின்ற தலைப்பில் நம்ம சில தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். மழை நீரை சேமிப்பதெல்லாம் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மழை நீரை சேமிப்பதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. முதலாவதாக, நிலத்தடி நீர் மட்டும் உயர்கிறது. கிணறுகள், ஆழ்துளை கிணறுகளில் நீர் நீண்ட காலம் கிடைக்குது. இரண்டாவதாக, குடிநீர் பற்றாக்குறை குறைகிறது. மூன்றாவதாக, மழைக்காலங்களில் தெருக்களில் தேங்கும் நீரின் அளவையும் ஓரளவு குறைக்க முடிகிறது. நான்காவதாக, விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. மிக முக்கியமாக, அடுத்த தலைமுறைக்கு நீர் வளத்தை பாதுகாத்து வைக்க முடியும். நீரை சேமிப்பது பணத்தை சேமிப்பதை விட மிகப்பெரிய முதலீடு அப்படின்னே சொல்லலாங்க. தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோட சின்ன துற

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்குறோம். மழை நீரை சேகரிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் சின்ன சின்ன தகவல்களை வந்து நான் தெரிஞ்சிட்ருக்குறோம். மழை வளம் மண் வளம் இப்படின்னு பார்த்தா மழை வளமும் மழை நீரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். மழை நீர் மண்ணுக்குள்ளே இறங்குறப்போ நிலத்தடி நீரை மட்டும் நிரப்புறதில்லைங்க, மண்ணின் ஈரப்பதத்தை அதிகரிக்க செய்யுது. அதோட மண்ணில் வாழற இந்த மண்புழுக்கள் நுண்ணுயிரிகள் போன்றவற்றை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்குது. உண்மைதானங்க, இந்த தண்ணி இருக்கிறப்போ அந்த நுண்ணுயிரிகள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில்னஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். உண்மையாகவே இதனால் சுறுசுறுப்பாக செயல்படும். இதனால் மண்ணின் வளமும் வந்து நமக்கு அதிகரிக்குது. விவசாய நிலங்கள் அதிக மகசூலை தருது. அதோட நம் முன்னோர்கள் அப்பவுமே சொல்லி வச்ச ஒரு பழமொழி மாதிரி, மண் வளம் இருந்தால் மக்கள் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய ஒரு காரணமே இந்த மழை நீர் தான். அதனால் மழை வரும் பொழுது மழை நீரை சேமிக்க வேண்டியது நம்மளுடைய அத்தியாய கடமை அல்லவா? தொடர்ந்து கேட்போம் ஒரு பாடலை அடுத்து.

அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். மரங்களை வளர்ப்போம், மழையை பெறுவோம். நாம் அனைவருமே கேட்டிருப்போம், இந்த வாசகத்தை படிச்சிருப்போம். மரம் நடுவோம், மழை பெறுவோம். இது ஒரு கோஷமாக கூட போட்டுலாம் நம்ம கேட்டிருப்போம். நிறைய ஸ்கூல் டேஸில் பிள்ளைகள்லாம் சொல்கிறப்ப இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். நாமளே சின்ன வயசில் இதெல்லாம் சொல்லியிருப்போம். இருந்தாலும் மரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்துகின்றன, வெப்பநிலையை குறைக்கின்றன. அதே போல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்விடமாகவே இருக்கின்றன இந்த மரங்கள். மரங்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மண் ஈரப்பதம் நீண்ட காலம் தரும். அதே போல் சுற்றுச்சூழல் வந்து சமநிலையாக காக்கப்படுது. ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் குறைந்தபட்சம் 5 மரங்களையாவது நட்டால் அது இயற்கைக்கு அவர் அளிக்கும் மிகப்பெரிய பரிசாக இருக்கும். ஒரு மரம் நட்டவன் 1000 உயிர்களை காப்பவன். இந்த மரம் நடுறதுனால மேகங்கள் குளிர்விக்கப்பட்டு மழை அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மரங்கள் வளர்க்கறதுனால மழையை வந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு தகவல். அதே போல் மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பாரம்பரிய நீர்நிலைகளை மீட்டெடுத்தல், மரக்கன்றுகள் நடும் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்பு ஆகியவற்றை தீவிரப்படுத்துவதற்காகவே 2026 ஜூலை 4 முதல் ஆகஸ்ட் 4 வரை நாடு தழுவிய ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மேலும் பல தகவல்களை தெரிந்துக்கலாம் ஒரு பாடலை அடுத்து.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சி. மழை நீரை சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். மரம், ஒரு மரம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சமம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு மரம் நடுவது அப்படிங்கிறது ஒரு செடியை நட்டுட்டு போகிறது மட்டுமே கிடையாது, அது ஒரு பறவைக்கு வீடு கட்டுவது, ஒரு பயணிக்கு நிழல் தருவது, மண் அரிப்பிலிருந்து காப்பது, காற்றை தூய்மைப்படுத்துவது, மழை சுழற்சிக்கு துணை நிற்பது. இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளை நம் குழந்தைகளுக்கு உயிர் மூச்சாக மாறும். அதனால தான் இன்று ஒரு மரம் நடுவோம், நாளை ஒரு தலைமுறையை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசகங்கள் கூட நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், உணர்ந்திருப்போம். ஒரு பக்கம் மழை பெய்யலை அப்படின்னாலும் மழை பெய்யவில்லை அப்படின்ட்டு வானத்தை பார்த்து நம்ம வருந்துறோம். மற்றொரு பக்கம் பெய்யும் மழை நீரை சாலையில் ஓட விட்டு வீணாக்குறோம். இந்த முரண்பாட்டை மாற்ற வேண்டிய நேரம் நமக்கானது. மழையை குறை சொல்லாமல் மழை நீரை சேமிக்க நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மழை நீரை சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு அர்த்தமாகி விடுகிறது இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு பாடலை அடுத்து.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். மழைநீரை சேமிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வீட்டில் மழைநீரை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டின் மொட்டை மாடியில் விழும் மழைநீரை குழாய் மூலம் வடிகட்டி ஒரு தொட்டியில் சேமிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் கிணறு இருந்தால் வடிகட்டப்பட்ட மழைநீரை கிணற்றுக்குள் செலுத்தலாம். இதனால் கிணற்றின் நீர்மட்டம் உயரும். அதோடு வீட்டின் பின்புறம் குழி எடுத்துட்டு பொதுவாக 3 முதல் 5 அடி ஆழத்தில் ஒரு குழி தோண்டி அதில் பெரிய கற்கள், ஜல்லி, மணல் போன்ற அடுக்குகளை அமைத்தால் மழைநீர் மெதுவாக நிலத்தடி நீரை நிரப்ப உதவும். அதே போல இதற்கு பெரிய செலவெலாம் எதுவும் ஆகாதுங்க. சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இன்று நம் வீட்டில் சேமிக்கிற ஒரு துளி மழைநீர் நாளை நம் ஊரின் நீர்வளமாக கூட மாறலாம். மழைநீரை சேமிப்போம், நிலத்தடி நீரை உயர்த்துவோம், தண்ணீர் பற்றாக்குறையற்ற எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒவ்வொருவரும் ஒரு சவாலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழைநீரை நம்ம எல்லோருமே சேமிக்கலாம். அதோட ஒரு துளி மழைநீர் நாளைய ஒரு துளி குடிநீராக மாறும். மழை பெய்யும் போது அதை வெறும் மழையாக மட்டும் பார்க்காமல் நம் எதிர்காலத்தின் செல்வமாக நம்ம பார்க்கலாம். இயற்கை நமக்கு தரும் இந்த அரிய பரிசை வீணாக்காமல் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு முறையை ஏற்படுத்துவோம். இன்று நாம் சேமிக்கும் ஒரு ஒரு துளியும் நாளைய தலைமுறையின் தாகத்தை தணிக்க உதவும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுட்டா, அதோட நீர் இருந்தால் வாழ்வு உண்டு, மழைநீரை சேமித்தால் வளமான நாளை உண்டு அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். இதோட அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்கு மகேஸ்வரி.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி

ரூபாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ.என். பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டு சென்னை இது ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜே மாதர்பாக்கு மகேஸ்வரி. ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நாப்பிரள் வாக்கியங்கள் டங் ட்விஸ்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லோரும் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி சொல்கிறேன், எழுதிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற வாக்கியத்தை ஒரு 3 முறை நாப்பிரழாமல் திக்காமல் அழகாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வின்னர். முதல்ல தொலைபேசி எண்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2986-00-38 மற்றும் ஒரு எண் 2952-00-554. வெளியூர் நீர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள். இதில் லா லா அந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள். எழுதிக்கிட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள். எனக்கே சிரிப்பு வருது. இன்னும் வந்து நீங்கள் சொல்கிறப்ப தான் நேயர்கள் அனைவரும் சிரிக்கணும். அதான் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி, உங்களுக்கே தெரியும். முதல்ல நம்ம ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம இந்த விளையாட்டுக்கு போகலாம். இது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நேரம் 4:05:20.

0: யார் யார் என்ன என்ன சொல்ல போறாங்கல்ல, நான் சொல்ல போறது எப்படி சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. வணக்கம். தமிழேந்தி, வாங்க. எழுதிக்கிட்டீங்களா ஸ்கிரிப்ட்?
1: எழுதிக்கல, சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன்.
0: அழகழகான அழகம்மாள், அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
1: அழகழகான அழகம்மாள், அளவளாவி அளித்த அழகை,
0: அளந்த அழகை,
1: அளந்த அளந்த அழகை, காட்சி சொல்லுங்க.
0: அழகாக அளித்தாள்.
1: அழகழகான அழகம்மாள், அளவளாவிய அளந்த அழகை,
0: நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: நன்றி,
0: நன்றி. ஹலோ, வணக்கம். அழகம்மாள், அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள். இல்ல இல்ல, வரணும் வரணும். வணக்கம்.
2: வணக்கம்மா. மகேஸ்வரிமா, எப்படிமா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, வாங்கம்மா.
2: ரதி பாலாஜி, ரொம்ப நாளா அது
0: வாய்ப்பு.
2: சரியா வர மாட்டீங்க போல,
0: கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, சொல்லுங்க.
2: ஒரு மூணு தான் சொல்ல முடியும். அழகழகான அழகம்மாள், அழகா அவள் தான் அதுக்கு வேலை.
0: அழகழகா பேசுறீங்களேம்மா எல்லாரும். அவுட்டே ரதி பாலாஜி அம்மா, அவுட்டே.
2: சரிமா சரிமா
0: சரிமா. வணக்கம். ஹலோ.
3: வணக்கம்.
0: வணக்கம். அம்மா, இன்னைக்கு
3: காதை விட்டு எடுக்க மாட்டான்
0: பால.
3: திருவிட்டூர் பத்மாவதி சிறுபாய சிங்காட்டு அங்கத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: சொல்லு ஒரு வாட்டி.
0: அழகழகான அழகம்மாள்,
3: அழகழகான அழகம்மாள்,
0: அளவளாவி அளந்த அழகை,
3: அளவில்லாத கலந்த அழகி.
0: சரி சரி, நீங்க அழகா சொல்றீங்க. நீங்க அழகா சொல்றீங்கம்மா. நீங்க இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்துக்கிறதே பெரிய விஷயம், சரிங்களா? ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, நன்றி.
3: நன்றி,
0: நன்றிங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மேடம், அடையாளம்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: ஜெயலட்சுமிமா, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
4: அழகழகான அழகம்மா, அளவில்லாமல் அளந்த அழகை அளித்தாள்.
0: எங்க அளித்தாள்?
4: ஐயோ, நான் சரியா நோட் பண்ணலவா?
0: அழகழகான அழகம்மாள், அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
4: அழகாக அளித்தாள்,
0: அளித்தாள்.
4: தேங்க் யூ,
0: தேங்க் யூ ஜெயலட்சுமிமா, நன்றி. வணக்கம். வாவ், நேர்களை 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-5-5-4 வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசீலன், குடமாட்டப்பட்டிமா.
0: ஐயா சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும், சரிங்களா? அப்ப எப்படி நீங்க அவுட் ஆவீங்க சீக்கிரமா? அழகழகான அழகம்மாள், அளவளாவி அழந்த

0: அழகை அழகாக அழைத்தாள். யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் அடுத்த சென்டென்ஸ்க்கே போவேன். நேர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: இப்படி சொன்னா நிகழ்ச்சி முடியாது, யாரும் கம்ப்ளீட் பண்ண முடியாது.
0: அப்படிலாம் இல்லையே, வருவாங்க பாருங்க. கம்ப்ளீட் பண்றதுக்குனே வருவாங்க பாருங்க, பாத்துட்டே இருங்க சார். நன்றி. இப்படிலாம் சொல்லியிருக்கிற உங்களை நம்பிதான் யாராச்சும் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நேர்களே வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், வாங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான். அழகு இல்லமா, அழகு சரியா, நான் சொல்றேன் ஒரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
2: அழகழகான அழகம்மாள் அழகவளாய் அளவளாய் அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
0: த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க பாக்கலாம்.
2: அழகழகான அழகம்மாள் அளவளாய் அளந்த அழகை
0: அளவளாவி அளந்த
2: அளித்தாள்.
0: அளவளாவி அளந்த
2: அப்படிதானே,
0: அளவளாவி
2: அளவளாயா
0: லாவி வி வி வி அடுத்த போன் காலும் வரும். நன்றிங்க. ஹலோ
3: ஹலோ
0: வணக்கம்.
3: அன்பான அன்பு சரிக்கு நீ மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்ல முடியுமா உங்களால?
3: இப்பதான் அழகான அழகம்மா சொல்றீங்க, லிரிக்ஸ் கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்களேன்.
0: அழகழகான அழகம்மாள் அளவளாவி, அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
3: அழகான அழகம்மாள் அளவில்லாத அளவை அழகழகான அழகம்மா அளவில்லாத அளவை அழகாக அளித்தாள்.
0: யாருக்குங்க?
3: ஐயோ என்ன வரவே மாட்டேங்குது. சரி அடுத்தே
0: சொல்றாங்க. ஹலோ
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
4: அழகழகான அழகம்மாள் அளவளாவிய அளவை அழகாக அளித்தாள்.
0: அளந்தையா விட்டுட்டீங்களே? அழகழகான அழகம்மாள் அளவளாவி அளந்த அழகை நான் எவ்வளவு அழகா சொல்றேன் சரியா,
4: வரமாட்டேங்கிட்ட
0: அளந்த அழகை அழகாக அளித்தாள்.
4: அளந்த அழகி, ஓகே,
0: அளந்த அழகை
4: அழகாக அளந்தாள்
0: எங்க? ஐயோ ஐயோ நேயர்களே,
4: அழகம்மா அழகான அழகம்மா அளவளாவிய அளவை
0: அளந்த அளவை
4: அடுத்த
0: நேருக்கு போலாம்.
4: இல்ல நான் ஆப்ல கேக்குறதுனால அது சரியா.
0: சரி சரி, நம்ம டைம் ஆயிடும் அதுக்காண்டி. ஓகே நன்றி.
4: ஓகே தேங்க்யூ மேம்.

தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்க. அழகழகான அழகம்மாள், அளவளாவி அளந்த அழகை, நான் எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க, அளவளாவி அளந்த அழகை அழகாக அளித்தாள். நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஒரு பாடலை அடுத்து.

0: வித்யாசாகர், நிலையத்தில் நேரம் 4:25 நிமிடம் ஆயிற்றுக்கு. இது ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜே மாதிரிப்பாக்க மகேஸ்வரி. டங் ட்விஸ்டர்ஸ் 40 வாக்கியங்கள் நான் ஒரு 20 எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. உங்களெல்லாம் நம்பி நம்ம ஒன்று கூட இன்னும் பூர்த்தி பண்ணாமே இருக்கும். அடுத்த நேரம் ஆச்சு சொல்லலாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மாலை. வணக்கம்
0: மாலை. வணக்கம். யார் இங்கிருந்து? ஆ, வாங்க வாங்க நண்பரே. எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். அழகாக அழகாக அழித்தாள்.
1: அழகாக
0: அழித்தாள். இத நீங்க இப்ப வந்து 3 அப்படியே சூப்பரா சொல்ல போறீங்க.
1: அழகான
0: வணக்கம்
2: மாதப்பக்கம் மகேஸ்வரி.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் பழகணும்
2: மேடம். அழகான அழித்தால் அழகம்மாள், அழிவில்லாத அழித்தால் அழகை,
0: யார்கிட்ட
2: அழித்தால் அழகு அம்மாள்.
0: ஐயா, நீங்க இவ்வளவு ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் சரிங்களா?
2: மேடம் ரொம்ப குஷியா இருக்கிறதுக்கு எல்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் சிக்கினா இருக்கிறோம்.
0: அப்படியா?
2: ஆமா மேடம், நீ வந்தாலும் ரொம்ப குஷியா இருக்கு மேடம். கேக்குது நிகழ்ச்சி அருமை அருமை அருமை.
0: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நாகராஜன் பேசுறேன், ராமபுரத்துல இருந்து.
0: ஓகே.
3: அழகழகான அழகம்மாள், அளவளாவிய அழகை, அளந்த அழகை, அழகாக அழித்தாள்.
0: சூப்பர் சூப்பர். 3 சொல்லிடுங்க பார்க்கலாம்.
3: அழகழகான அழகம்மாள், அளவளாவிய அளந்த அழகை, அழகாக அழித்தாள்.
0: அழகான
3: அழகம்மாள், அளவளாவிய அளந்த அழகை,
0: சம
3: அழகாக அழித்தாள்.
0: சூப்பர்
3: மேடம். நான் ஒரு கவிதை சொல்றேன் மேடம்.
0: இல்ல இல்ல, எல்லாருக்கும் நேரம் ஆகும். இல்ல
3: இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதான், இதை மட்டும் கேளுங்க.
0: இல்லப்பா, எல்லாருக்கும்
3: பொய் அழகு, கவிதைக்கு பொய் அழகு, தமிழ் தமிழுக்கு ராயன்ற சொல் அழகு, குழந்தை அழகு, குழந்தையை விட குழந்தையின் சிரிப்பு அழகு, குழந்தையின் சிரிப்பை விட குழந்தையின் அழகை அழகோ அழகு. அவ்வளவுதான் மேடம்.
0: நன்றிங்க நன்றிங்க.
3: நன்றி நன்றி.
0: நம்ம ஒரு பாடலை கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் இன்னொன்று சொல்ல போகிறேன். ஒருத்தர் ஃபாஸ் பண்ணிட்டாரு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இதே மாதிரி தான் ஒன்று சொல்ல போகிறேன். முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கை காயை முருகன் முறித்தான். நீ நோட் பண்ணிக்கோங்க. முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கை காயை முருகன் முறித்தான் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லணும். தொடர்ந்து நம்ம கேட்கலாம் ஒரு பாடலை எடுத்து.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 4:34 50 ஆயிற்றுக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் 47 வாக்கியங்களை தான் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். முதல் நேயர் வந்து ரொம்ப நேரம் கழித்து, ஹாஃப் அன் அவர் கழித்து தான் ஒன்றையே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து தான் ஒன்று சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். அதாவது 2வது 47 வாக்கியத்துக்கு அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். குட் ஈவினிங் மேம்.
0: குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் மேம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கீங்க. சொல்லலாமா?
1: சித்ரா மேம், மேடவகத்துல இருந்து.
0: ஓகே சித்ராமா, சொல்லுங்க.
1: முற்றத்தில் முருங்கை
0: முளைத்த முருங்கை மரத்தில்
1: முற்றத்தில் முள்

0: முளைத்த முருங்கை,
1: முருங்கை மரத்தில்,
0: முற்றிலும்
1: முருங்கை மரத்தில்
0: இருமம் முளைத்த முருங்கை மரம் சொல்லுமா,
1: முற்றிலும்
0: முற்றிலும் முற்றிய முருங்கைக்காய்,
1: ஓகே
0: முருங்கைக்காய், முருங்கைக்காய் முருகன்,
1: முருங்கைக்காயை
0: முருங்கைக்காயை முற்றிலும் முருகன் முறித்தான்.
1: ஆமாங்க ஆமாங்க, அதே தாங்க. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: சொல்றேன் மேம், முற்றத்தில் முளைத்த முருங்கை, முருங்கை
1: முருங்கை மரத்தில்
0: முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான்.
1: நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், இன்னொரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளாரிட்டியாக சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே
0: சொல்லுங்கள்.
1: முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான். சொல்லுங்க பார்க்கலாம்.
0: முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான்.
1: த்ரீ டைம்ஸ் சொல்லணும், கரெக்டா ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
0: முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருகன் முறித்தான்.
1: முருங்கைக்காயை வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா, இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம், திருவல்லிக்கேணியிலிருந்து விஜயா பேசுறேன் மேம்.
1: வாங்க விஜயம்மா, சொல்லுங்க.
2: முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான்.
1: சம, த்ரீ டைம்ஸ் சொல்லிடுங்க.
2: முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான்.
1: சூப்பர்.
2: முற்றத்தில் முளைத்த முருங்கை மரத்தில் முற்றிலும் முற்றிய முருங்கைக்காயை முருகன் முறித்தான்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா, உங்க நேம் சொல்லுங்க எல்லாருக்கும்.
2: தேங்க்யூ.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: விஜயா மேம், திருவல்லிக்கேணி விஜயா.
1: ஓகே, வாழ்த்துக்கள்மா, சமய சொல்றீங்க.
2: தேங்க்யூ,
1: நன்றிங்க. நம்ம ஒரு பாடலை எடுத்து தொடர்ந்து இணைவோம், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில். நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்கு மகேஸ்வரி.

0: கண் பண்ணாம நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 4:43 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை தேக்கி, தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: ஐயோ, இப்படி தேட விட்டீங்களே மேம், என்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: தேடிய தேனை தேக்கியா தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: தேக்கிய தேனை திரும்ப தேடியது. ஓகே.
0: ஓகேவா?
1: அப்படியே சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: இது எவ்வளவு ஃபாஸ்டா வருமோ. ஓகே சொல்றேன். தித்திக்கும் தேனை தேடிய தேனி தேக்கிய தேனை திரும்ப தேடியது. கரெக்டா?
0: ஃபர்ஸ்ட் லைன் சொல்றீங்க.
1: தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்பி தெரியுது. தித்திக்கும் தேனை தேடிய தேனி தேக்கிய தேனை திரும்பி தெரியுது.
0: லாஸ்டா சொன்னதுதான் கரெக்ட். சரியா?
1: நாக்கு ஆனா பயங்கரமா நர்தனம் ஆயிடுச்சு.
0: ஓகே ஓகே, நான் இப்பதான் சொல்லிருக்கேன். ஒரு ரெண்டு நேர் சொல்லட்டும். நீங்க 75% பாஸ் பா.
1: ரொம்ப சந்தோஷம். இதே போதும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்
0: பாஸ் பண்ணிட்டீங்க, விடுங்க.
1: ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி.
1: பை பை.
0: வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வாங்க.
2: வணக்கம். வணக்கம் மகேஸ்வரிக்கு.
0: ஓகே, எல்லாருக்கும் பேர் சொல்லுங்க. உங்க பேர் தெரியணும்ல.
2: அமுதா பேசுறேம்மா.
0: ஓகே அமுதம்மா. சொல்லுங்க.
2: அழகம்மா, முருங்கைக்கீரை போய் இப்ப எனக்கு தேன் வந்துருச்சு.
0: தேன் வந்துருச்சு, தேனை தேடி வந்துருச்சு. சொல்லுங்க பாக்கலாம்.
2: சொல்லுங்க மேடம், ஒரே ஒரு முறை சொல்லுங்க.
0: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை தேக்கி, தேக்கிய தேனை திரும்ப தேடியது.

0: தித்திக்கும் தேனை தேடி தேக்கிய தேனை தேனி தேக்கி
1: ஒன்றும் இல்லை, சிம்பிளான
0: தென்னை
1: விஷயம்தான்.
0: மரம்.
1: ஒரு தேனீ வந்து தேனை தேடுது, அந்த தேனை வந்து தேக்கி வைக்குது, தேக்கிய தேனை திரும்ப தேடுது. ஓகேவா,
0: திரும்ப ஆ
1: அதை தான் நான் சொன்னேன்.
0: தித்திக்கும் தேனை தேனி தேடி தேக்கி வைத்த தேனியை திரும்பவும் தேடுது தேனி.
1: ஆஹா, நான் சொல்ற மெத்தட்ல சொல்லிட்டீங்க.
0: உங்ககிட்ட பேசின மகிழ்ச்சியா போதுமா எனக்கு?
1: ஓகேவா,
0: நன்றி
1: ஓகேவா,
0: மேடம், ரொம்ப
1: தேங்க்யூ,
0: நன்றி.
1: தேங்க்யூம்மா, நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க ஐயா?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஜெயராமன் சார்,
2: டாபிக் சொல்லுங்க மேடம்.
1: டாபிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல, 47 வாக்கியங்கள் தான். தித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
2: தித்திக்கும் தேனை
1: யார் தேடினா?
2: தித்திக்கும் தேனை, அதுக்கு மேல சரியா வர மாட்டேங்குது மேடம்.
1: தேடிய தேனி,
2: தேடிய தேனை,
1: தேனி தேனி
2: தேனி
1: ஆ
2: தேனி
1: ஆ தித்திக்கிற தேனை வந்து தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி வச்சுக்குது, சரிங்களா? தேக்கி வச்ச தேனை திரும்ப தேடுது.
3: சொல்லுங்க. கரெக்டான சொல்ல முடியாது, முயற்சி தான்.
1: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, சொல்லுங்க.
3: தித்திக்கும் தேனி தேனியை
1: தேடி, தித்திக்கும் தேனை தேடிய தேனி,
3: தித்திக்கும் தேனியை தேடி
1: தேடி தேடிச்சு
3: தேடி ஓடிடுச்சு மேடம்.
1: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஐயா சொல்லுங்க.
4: தித்திக்கும் தேனை தேடிய தேனி,
1: சூப்பர்,
4: தேடிய தேனியை தேக்கி
1: தேடிய தேனை தேக்கி
4: திரும்ப தேடுது.
1: அதேதான் அதேதான் கான்செப்ட், புரிஞ்சிச்சா?
4: புரிஞ்சிச்சு மேடம்.
1: சொல்லுங்க பாக்கலாம்.
4: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடுது.
1: அதேதான் தேடியது.
4: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனியை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடுகிறது.
1: சூப்பர் சார்.
4: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடுகிறது.
1: சூப்பர் சூப்பர்.
4: போதுமா மேடம்?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து நான் ஒன்னு சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க லைன்ல.
4: திரும்ப சொல்லணுமா?
1: இல்ல அடுத்து சொல்றேன், நீங்க தான் சொல்லிட்டீங்களே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம், கேக்கு தமிழ் ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சார் சொல்லவா?
5: அதே தானே மேடம்.
1: தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாக்கலாம்.
5: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேக்கிய தேனை
1: தேடி தேடி தேனை தேடிய
5: தேனை தேக்கி திரும்ப தேடுது.
1: வாவ், இன்னொரு சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா,
5: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை தேக்கி,
1: சூப்பர்,
5: திரும்ப தேடுது.
1: தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
5: ஆமா, அது தேக்கி வச்சு அது எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, திருப்பி தேடுது.
1: இன்னொரு
5: தித்திக்கும் தேனை தேடிய தேனி, தேடிய தேனை,
1: வெரி குட்,
5: தேக்கி திரும்ப தேடுது.
1: தேக்கிய தேனை
5: எங்க தேக்கி வச்சுக்க, எந்த மரத்துல தேக்கி வச்சுக்கன்னு தேடுது.
1: நீங்க கதை சொல்லிடுறீங்க என்கிட்ட.
5: சூப்பர் மேடம், அருமையான.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம். யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம். இனிப்புல இருக்கீங்க? வணக்கம். யார் இங்கிருந்து?
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்துங்கய்யா?

0: மேடம் சென்னை பூந்தமல்லி கலை சாமி, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேங்க, நீங்க சொல்லுங்க.
0: அது தேன் தானே மேடம் ஓடிட்டு இருக்கு?
1: தேன் தான் ஓடிட்டு இருக்கு.
0: சித்திக்கும் தேனை தேடிய தேநீர் தேனி தேனை சேர்த்து வைத்தது சொல்லுங்க.
1: தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
0: தேனி தேடிய தேனை தேக்கி திரும்ப தேடியது.
1: தேக்கிய தேனை திரும்பவும் தேடிச்சு.
0: தேடிய தேனை தேக்கி திரும்ப தேடியது. சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேனை
1: தேடிய தேனை தேக்கி
0: தேடிய தேனை தேக்கி திரும்ப தேடியது.
1: தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
0: தேக்கிய தேனை திரும்ப தேடியது. ஜஸ்ட் பாஸ் ஆகுது கிடைக்குமா?
1: ஜஸ்ட் பாஸ் ஓகே தான். நன்றி நன்றி ஐயா.
0: நன்றி மேடம். நன்றி.
1: வணக்கம்.
2: சைதா பேர் ஆனந்த் மேடம், சொல்லவா?
1: சொல்லுங்க ஆனந்த் சார்.
2: சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்பி தேடியது.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சொல்லுங்க.
2: சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கிய தேனி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: தேக்கி கமா அதுக்கப்புறமா தேக்கிய, சரியா? இன்னொரு சொல்லுங்க.
2: தேனை திரும்ப தேடியது.
1: இன்னொரு
2: சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: ஓ சூப்பர் சூப்பர் சார், ஆனந்த் சார்.
2: தேங்க்யூ மேடம், ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி.
1: ஆமா ஆமா, என்ன ஒர்க் பண்றீங்க?
2: அண்ணா மேடம்
1: என்ன வேலை செய்றீங்க?
2: ஓகே
1: சார் ஓகே சார், நீங்க கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க சார்.
2: சினம் நான் சொன்னேன், அதோட நீங்க வரல, அப்பறம் இப்பதான் வந்திருக்கீங்க.
1: அப்பலாம் இல்ல, அப்பப்ப வருவோம், சரிங்களா?
2: தேங்க் யூ மேடம், ரொம்ப நல்லது மேடம் உங்க கூட பேசுறது, ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
2: தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: திருப்பத்தூர் பேமுக்கலாம், சிவகுமார் மேடம்.
1: ஓகே சார், சொல்றீங்களா?
3: சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: சித்திக்கும் தேனை தேடிய தேனி
1: வெரி குட்,
3: தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: சூப்பர் சார், இன்னொரு வாட் சொல்லுங்க.
3: சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது. சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது. சித்திக்கும் தேனை தேடிய தேனி தேடிய தேனை தேக்கி தேக்கிய தேனை திரும்ப தேடியது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவகுமார் சார்.
3: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு மேடம், நிகழ்ச்சி.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்
3: மேடம். நீங்க நிகழ்ச்சி நிறைய பண்ண மாட்டேங்க.
1: பண்ணலாம் பண்ணலாம்.
3: ஓகே ஓகே, அடிக்கடி நிகழ்ச்சி வாங்க.
1: கண்டிப்பா
3: பண்றீங்க.
1: தேங்க்யூ தேங்க்யூ சார்.
3: ஓகே தேங்க்யூ.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லம்பூரியா தங்கப்பதக்கம் வென்றனர். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5 கோடியே 90 லட்சம் பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது

தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைத்தினர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் சில விஷயம் எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் சில நேரங்கள் நம்ம அப்புறமா தான் தோணும், பரவாயில்ல இது நடந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு, நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சம்டைம்ஸ் வந்து யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு, எது நடந்தாலும் அது நன்மைக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய நிறைய பாடல்களும் காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் அண்ட் மேகாவோட குரல்களை, நாமத்துக்குமாருடைய வரிகளில் ஹாரி ஜெயராஜனுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: பதினைந்து மணி பத்து நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மடை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வந்து நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் நம்மளுடைய முதல் காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து பேசுகிறோம்மா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
1: தலைப்பு ரொம்ப அருமையாக இருக்கு. நான் வந்து பேச்சாளர், நான் வந்து எழுத்தாளர் ரெண்டு தான் கொண்டது. எல்லாம் அவன் செயல் என ஆரம்பித்து விடுவேன். சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சிரிப்பு கிடைக்கும், கைத்தட்டலு கை கொடுக்கலாம் கிடைக்கும். எனக்கு ரொம்ப நடந்திருக்கு வந்தது ஒரு சந்தோஷமா இருக்கும். சில நேரத்தில் கிடைக்காது எனக்கு வந்தது. சரி, நம்ம இன்னும் நல்லா பேசிருக்கலாமே, நம்ம எழுதியிருக்கலாமே எனக்கு தோணம் வந்தது. எது எப்படியோ நாளை நன்றாக நடக்கும் என்று மனதை சேர்த்து கொண்டு அதை பற்றி நினைக்க மாட்டோமா. நன்றி.
0: ஓகே சார், நன்றி. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: அதாவது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணங்கள் கேட்டு இருக்கேன்.
1: ஒரு வெளியில் போனா என்ன உக்காரம் போடா ஒரு வேலைக்கு
2: என்ன
1: அவன் மறந்து போயிட்டான். நல்லா தான் இருந்தேன், அது போனாலும் அது சின்ன ஒரு ஆயிடுச்சு, பிராக்சர் ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்து நாம போய் நம்மதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு மாட்டேங்குதுன்னு
0: நினைச்சு. ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்த அந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 295-2055-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாரிஜாதம் திரைப்படத்தில் அந்த ஹரிச்சரன் அண்ட் ஸ்ருதியோட குரல்களில் நாமத்துக்குமாரனுடைய வரிகளில் தரனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதோட

0: 5 மணி 18 நிமிஷம் ஆகிட்டு ரெயின்போ மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். சில நேரங்களில் வந்து நம்ம எதுக்காக அதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த டைம் வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு யோசித்து பார்க்கும்போது பரவாயில்லையே, இது நடக்காமல் இருந்ததே இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம் பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3-8 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், நீங்கள் பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தான் ராஜசேகர் மேடம். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அந்த தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன்.
1: அதாவது எனக்கு ஒரு திடீர் ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மாற்றம் யாருன்னா ஒரு சிலர் என்ன கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப கஷ்டப்படுத்தும் போது பார்த்தாக்கா அவங்க பண்ணது ஒரு விதத்துல நல்லதுக்குதான்னு
0: புரிஞ்சுக்கினேன்.
1: நடத்து அவங்க பண்ணது எல்லாம் நன்மைக்கே
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ரெயின்போ மடிலா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதனா சர்கம் அவங்களோட குரல்களில் வாலினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோட.

நேரமாக இந்த மாதிரி 25 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ரெயின்போ மாதிரி கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி நான் உங்கள் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு இந்த எல்லாமே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நிறைய பேர் பண்ண மாட்டோம். இதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். நம்ம உங்களை எத்தனை பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்வீங்களா அப்படின்னு தெரியல. சில பேர் ரொம்ப சிரிச்சா, ஐயோ நான் நிறைய சிரிச்சிட்டே எனக்கு திரும்ப வந்து ஏதாச்சும் நாலு மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரிலாம் அப்படி நிறைய யோசிப்போம். ஆனால் நம்ம இது எது நடந்தாலும் வந்து ரொம்ப எல்லாமே ஒரு நன்மைக்கு தான், அதுக்காக ஏதோ ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு மக்கள் தான் வந்து நினைப்பாங்க. ஸோ நமக்கும் நிறைய தருணங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு மேம் வந்துட்டு அவங்க எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்க, எது எது சொன்னாலுமே வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான், ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே எல்லாமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் போலல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க அவ்வளோ ஒரு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இல்லை ரொம்ப பாசிட்டிவாக எல்லா விஷயங்களும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்

0: பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். 2986003038, 2952525544 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யாரங்க வந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார்.
1: நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு தலைப்பு வச்சிருக்கீங்க. நான் வந்து 6வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது சரியா படிக்கல. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல வந்து 1997 அந்த காலகட்டத்துல வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 6லேருந்து எல்லாம் பாஸ் பண்ணி விட்டுறாங்கல்ல. அப்போ வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் வந்து மதுரை சேவை ஸ்கூல்ல திரும்ப வந்து 6வது படித்தேன். இதனால என்ன நன்மை ஒன்று கிடைச்சுன்னா, நான் தமிழ் மீடியத்துலதான் படிச்சு பாடங்களை வந்து புரிஞ்சு படித்தேன். அந்த 8வதுல ஒரு எக்ஸாம் வச்சாங்க மேடம். என்ன எக்ஸாம்னா, ஒரு OSSPன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி நான் அமெரிக்கன் காலேஜ்ல போய் ஒரு 1 மந்த் கேம்புக்கு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமைஞ்சது அந்த நிகழ்வு.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: இனிய மாலை வணக்கம் யாழினி மேம்.
0: மாலை வணக்கம் சார்.
2: நான் இப்ப உங்ககிட்ட பேசினாலும் நன்மைதான் நினைக்கிறேன். வார்த்தைகள் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அந்த ஒரு வார்த்தை சொன்னா கொஞ்சம் நம்ம நமக்கு நாமே ஆறுதல் பண்ண மாதிரி இருக்கு மேம். நமக்கு நாமே சுயபரிசோதனை பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மேம். நன்றி.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
3: கோயம்பேடு பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார், சொல்லுங்க சார்.
3: அதாவது 9th நானும் அப்படிதான் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வருஷம் போயிட்டேன். ஆனா வீட்டுல சொன்னாங்க வருத்தப்படாத, படிச்சு பாஸ் பண்ணிடலாம், அடுத்த வருஷம் படிச்சு பாஸ் பண்ணேன். இப்போ அதோட ஒரு நன்மையா இதுதான் இருந்தது மேடம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி சார் கால்
3: பண்ணதுக்கு.
0: நன்றி. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, சைலபேல நானும் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
4: நானும் அப்படிதான் மேடம், 5வது ஃபெயில் ஆயிட்டேன் மேடம். அப்புறம் படிச்சு இது பண்ணு, 8வதுல வந்து சயின்ஸ்ல வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அறிவியல் அறிவியல் கலந்து ஒரு புக்கை கொடுத்தாங்க மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: இன்னும் வச்சிருக்கேன் மேடம் அதை நான்.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
4: தேங்க்யூ மேடம் உங்களோட பகிர்ந்துட்டு.
0: நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க?
5: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
5: தலைப்பு அருமை, பாடல்கள்லாம் அருமையா இருக்குது.
0: நன்றி நன்றி சார்.
5: மேடம், நம்ம நடப்பதெல்லாம் நம்ம நன்மையை தான் நினைப்போம் மேடம். போக போக போதான் தெரியும் மேடம், இது நம்ம நன்மைக்கு தான் நடக்குது. நான் நம்ம கெட்டதுன்னு நினைப்போம், போக போக போக பார்த்தா தான் நம்மளுக்கு நன்மையா முடிய லாஸ்ட்ல. மேடம்,
0: ஓகே சார், நன்றி நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி நன்றி
5: நன்றி மேடம்.
6: சின்ன வயசுல வந்து ஆடு படிக்க போ பள்ளிக்கூடம் எல்லாம் போனதுல அந்த ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போயிருந்தேன். எங்க அப்பா அம்மா போய் விட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். அப்ப வந்து வருஷத்துக்கு 400 ரூபா தந்துருவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் இருந்தே மறு வருஷம் வந்து எங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, வேற பக்கம் போனா கூட தருவாங்க கூட தருவாங்கன்னு கூப்பிட்டு ஒரு வாட்சி 15 ஆடு கொடுத்தாங்க. அப்ப அதை வச்சு நல்லா இருக்கு, அப்பதான் நினைச்சேன் நம்ம இருந்து நம்மக்கே இருந்து எல்லா நடத்துல நம்மக்கே இருந்திருக்கு
0: அப்படின்னு. நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல உங்களுக்காக டிஷ்யம் திரைப்படல ஜெயதேவன் ராஜலட்சுமியோட குரல்கள்ல வைரமுத்தோட வரிகளை விஜய் ஆண்டனியோடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சின்ன பிரேக் வந்து அதுக்கப்புறம் நம்ம பாடலை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.
7: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 35 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நான் எப்ப தெரியுமா மேம் நினைச்சேன், என்னுடைய காலேஜ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி அப்படிங்கறதுல பிளேஸ் ஆவேன்னு ரொம்ப நம்பினேன் மேம். ஆனா என்னால பிளேஸ் ஆகவே முடியல மேம். அப்ப நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் சரி, செகண்ட் கம்பெனி நம்ம பிளேஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் நோட்ல சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ் ஆயிட்டேன். அப்புறமா தெரிய வந்தது, செகண்ட் கம்பெனில எனக்கு படிப்பு அப்படிங்கறதையும் கொடுக்கறாங்க.

0: மாஸ்டர்ஸ் டிகிரி எம் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பிளேஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா என்னால யூஜி டிகிரி ஹோல்டரா மட்டும்தான் நான் இருந்திருப்பேன். ஆனா செகண்ட் செலக்ட் ஆன கம்பெனில நான் யூஜியும் முடிச்சுட்டு எனக்கு காசுக்கு அதாவது சம்பளமும் வாங்கிட்டு பிரஸ்டீஜி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறதும் கிடைச்சது. அப்ப யோசிச்சேன் நமக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி செலக்ட் ஆகல அப்படிங்கறது எல்லாம் நன்மைக்கேதான், நமக்கு பெரிய படிப்பு படிக்கிறதுக்குதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கம்பெனில இடம் கொடுக்காம போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. அது இன்னைக்கு வரைக்கும் கூட நினைச்சா ரொம்ப புல்லரிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு மேம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூ
1: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யான் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் காத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: இது
1: தலைப்பு வந்துட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஆமா மேடம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இது கோயிலையும் வரையிலும் நமக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒருத்தவங்க யாராச்சும் குறை டக்குல என்ன அப்படி இது கடந்து போயிட்ட இவ்வளவு ஈஸியா அப்படின்னு நமக்கு ஒன்னால கடக்க முடியாது கடந்த முடியாது நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது அவங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நம்ம சிறப்பா இருக்கணும், அவங்க சொன்னதுனாலதான் நம்ம வந்து இவ்வளவு ஈஸியா நமக்கு அவங்க கடந்து வந்திருக்காங்க. அவங்கள கஷ்டங்களோட நம்ம எளியமான கஷ்டங்களோட கடுமையான கஷ்டங்களோட நம்ம ஈஸியா கடந்து வந்திருக்க முடியுது. அவங்க சிறந்தனாலதான் நம்ம நல்லா ஈஸியா உழைப்புலயும் சரி வாழ்க்கையிலும் சரி நம்ம உயர்ந்து வந்திருக்கோம். அப்படி சொல்லாட்டாம அதே நிலையில தானே இருந்திருப்போம். அது நடக்கலாம் நன்மைக்கு தான் அவங்க சொன்னது கூட அப்படின்னு நினைச்சிருக்கோம். அத்தனை தான்.
1: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
1: சொல்லுங்க மேம்.
3: அதாவது ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தான் ஒண்ணு பெற முடியும் இல்லையா? நம்ம எப்பவுமே எல்லாமே நம்மளுக்கு நேர்மறையான இதா வந்து சேரணும்னு நினைப்போம். செயல்கள் புறாமே ஐயா திருவள்ளுவர் சொல்லிருக்கா, எடுக்கன் வருங்கால் நகன்னு இதுக்குதான் சொல்லியிருக்காரு. என்ன வந்தாலும் அதுக்காக நம்ம வருத்தப்படாம நம்ம இருக்கும்போது அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு செயல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ங்கம்மா எப்பவுமே. அது சில பேர் நினைப்பாங்க இது இது ஐயோ இப்படி நடந்திருக்கே அப்படி நடந்திருக்கேன்னு அதெல்லாம் நினைக்க கூடாது. அதுக்கு மேல நல்ல விஷயம் நம்மளுக்கு வந்து சேரும், இதை விட நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு வந்து சேரும், இதை விட நல்லது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்க நினைக்க எல்லாமே நம்மளுக்கு வெற்றியா தான் கைகூடுங்கம்மா. எதையுமே நம்ம வந்து நம்ம நம்ம நிலையில நம்ம எண்ணங்கள்ல எல்லாமே வந்து சேராது, மாற்று இதாத்தான் வரும். அதை நம்ம
1: வேட்டையாட விளையாட திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் விஜய் அண்ணாக்களோட குரல்கள்ல தாமரையுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்க. ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரமாக மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சுக்க ரெயின்போ மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாரும் இருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க சார்,
1: எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். உண்மையே பேசணும், அடுத்தவரை உயர்த்தி பேசக்கூடாது.
0: நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கே.
1: சொல்லுங்க மேடம்.
0: நான் வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி நீங்க எப்பெல்லாம் உணர்ந்திருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: ஆமா, நடந்ததே நன்மைக்கு தான் மேடம். கண்டிப்பா நடந்ததே நன்மைக்கு தான். ஆமா, இப்ப நடக்க போறத பத்தி யோசனை பண்ணக்கூடாது. ஆமா, நடந்ததை பத்தி, நடந்து முடிஞ்சதை பத்தியும் கவலைப்படக்கூடாது.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, நீங்களும் மிகச்சி கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6003-8 298-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து சிஸ்டர் அம்மோட வாய்ஸில் ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள் ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதோட

0: 7:51 ஆயிட்டு ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: அந்த பத்தி கவலைப்பட்டு புரோஜனம் கிடையாது, எல்லாமே ஒரு அனுபவம், நல்ல பெரிய அனுபவம் நினைச்சீங்கன்னா இனிமேல் நடக்க போறது நல்ல மாதிரியா நடக்கணும், அப்படிங்கோட நடக்கணும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நடக்க நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும். அதை வந்து முதல் டைம் நம்ம பார்க்கும்போது சரி என்னடா இதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தோணும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கும் போது பரவாயில்ல, இது நடந்து கூட நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 5:53 ஆயாச்சு. ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணிட்டு தொடர்ந்து அவங்களுடைய நடந்து அவங்களுடைய நான் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்த அந்த தருணங்களை என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஆக்சுவலி எப்போவுமே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே இப்போ வந்து எல்லாம் சில பேர் சொல்லுவாங்களே எல்லாருமே வந்துட்டு எல்லாமே எப்படி நம்ம அப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சில நேரங்களில் நமக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது அப்படியும் வேணால் வச்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா அப்படி நினைக்கும் போது உட்காந்து அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஓகே பரவாயில்ல ஏதோ ஒரு ரீசன் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆதலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலி ஒரு லிசனும் சொன்னாங்க இல்லையா அதை. ஸோ வந்து எல்லாத்தையுமே அப்படி நினைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், இல்லை நம்ம வந்து சோகப்படாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஸோ அதனால் வந்து நம்ம நடக்கிற ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதுக்கடுத்து நம்ம நம்பிக்கை அப்படின்னு ஒன்றா வச்சுக்கலாம் இல்லையா. அதை வைக்கும்போது ஓகே நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஒரு ஞாபகம் இல்லை ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும்போது அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு இன்னும் பண்ணலாமே சார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய தருணங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். நிகழ்ச்சியில் நிறைய பாடலாம் உங்களுக்காக வாகை சுடுவா திரைப்படத்தில் சின்மையோட வாய்ஸ்ல வயர்மத்தோட வரிகள்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்ப மிஸ் சமதுள

0: நேரம் 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. குத்துச்சண்டை பிரிவில் பிரீத்தி பவார் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாராகுண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். வரும் 2030 தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5.90 கோடி பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் பயன்பு கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்றது நானியா. நீ நேரம் 7:01 ஆயிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். உங்களுடைய மொபைல் எடுத்து 2986000038 2952 5205 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான சாங்கை ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக மாற்றம் திரைப்படத்திலேருந்து விஜய் பிரகாஷ் கார்த்திகன் ஸ்ரேயா கோஷல் கூட குரல்களில் ஆர் எஸ் ஜெயராஜனுடைய இசையில் விவேகாவினுடைய வரிகளில் உங்களுக்கு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டணிந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எப்பவுமே சமதுள.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருங்க இந்த பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு யஜமான் படத்துலேருந்து ராக்கு முத்து ராக்கு அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
0: மேடம் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த்.
1: ஓகே,
0: பாடல் வந்து முத்துமணி சுடரேவா. எஸ் சார், பாடி பாருங்க.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்து இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 7:20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறோம் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேம். எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு படம் காதலர் தினம்.
1: ஓகே.
2: அதுல தாண்டிய ஆட்டம் அந்த பாட்டு போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நடு வரிகள்லாம் சமையல் இருப்பாரு வாலி அவர்கள். காதல் என்பது ரொம்ப நல்லா இருக்கு. காதல் பார்வைகள் எல்லாமே அழகு, காதல் வார்த்தைகள் எல்லாமே கவிதைன்னு ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாட்டு கேட்கலாமா?
1: ஓகே சார், நன்றி நன்றி. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:29 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாத்து நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். திருவோம். நல்லா இருங்க.
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒரு நைட்டு ஒரு பகல
0: நின்னா லைன்ல நம்புங்க.

0: முப்பது மூணு நிமிஷமா இருக்கு ரெயின்போ சார் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு சில இடத்து நேர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் போய் முக்குளம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம் பணம் நீதானா அந்த கோயில், இதுல இருந்து பூஜைக்கு ஏத்த போகுது.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இந்த பாடல் வந்து சென்னை சோகம் நண்பர்கள் அனைவருக்காகும் சார். மேடம்
0: ஓகே சார், ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகம் எல்லாம் வாழ வைக்க அன்னமிட்ட கை, அந்த பாட்டு போடுங்கம்மா.
2: ஓகே, உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றிமா.

மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை

0: யார் பற்றி 5 நிமிஷம் ஆகிட்டுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சிலர் தினேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ பிரசன் மேடம்.
0: சொல்லுங்க மேம், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?
1: நீரின் மறுபக்கம்.
0: ஓகே.
1: மாலை கருவியில்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேடம், ரொம்ப.

0: இல்லாமல்
1: நேரம் 7:51 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் நிறையா சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்
1: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை முந்தவெளியில இருந்து விநாயகம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் பேர் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம்.
1: சரி,
2: பாடல் வந்து ஜிமா கல்வன்ட் அந்த பாடல்.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

7:58 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கேங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலை வந்து நீங்கள் கேட்டு ரசிச்சு

இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து ரொம்பவே லைன் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து கிடைக்காமலும் இருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே ரெகுலராக இந்த டைமில் 7 to 8 வந்து உங்களுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் இருக்கும். ஸோ நாலு தாராளமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த பாடலை வந்து கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி கேட்காத நேரிகள் திறன் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு ரசிக்கலாம். ஸோ வேறு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களுக்கு இரு வசதி அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நான் விரும்ப உங்களுக்காக கொடுக்குறேன். தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார்.

கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கவுள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது நான் யாழினி. நேரம் 9:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் உங்களுக்காக நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக தேவா திரைப்படத்திலேருந்து சித்ராவோட குரலில் வாலினுடைய வரிகளில் தேவாவினுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

ஆசை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 1:12 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கேன் உங்கள் ரெயின்போ 91.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக எல்லாமே என்ற ஆசா தான் திரைப்படத்தில் இருந்த மனு எஸ் ஜானகியோட குரல்களில் இளையராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன வாதியார் திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோஹிணியோட குரல்கள்ல, வாலினுடைய வரிகள்ல, இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிருந்திருங்கள்.
1: சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காது.

0: talk to me. Hey, taxi! Taxi! Taxi!
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு,
0: என் கவியரசர் கம்பா,
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
0: ஆடு நனைதேன்னு ஓனை அழுதுதான்
1: கோபமே. ஆண் பாவம்
0: ஏப்பா,
1: நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீரே, என் கண்மணியே கண்மணி.

0: சொல்வதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: ஆமா, நாடகம் திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு. திருநாவுக்கரசர்
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா, போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே.
0: நல்லதானே?

0: Stop it, man. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி போவு.
0: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: என் கோபம் ஏன் பாவம்
0: ஏன்
1: அளவன் அளவன் நீங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: தனியார் பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரையை கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர வெம்பாகுமா?

0: வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீ இங்கு செல்ல கூடும் என்னை மீறி.
1: கட்டிக்க மாட்டேன்.

அவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:29 ஆயிட்டக்கு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக விஷ்ணு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி அண்ட் சித்ராவோட குரல்களில் தேவாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 9:40 ஆயிட்டிருக்கு. பாட்ஷா திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருமூர்த்தி திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ராணியோட குரல்களில் வாலினுடைய வரிகளில் தேவானுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 9:53 ஆயிட்டிருக்கு. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக சீதனம் திரைப்படத்திலிருந்து மனோன் சித்ராவோட குரல்களில் தேவாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கீழணிந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பமே சமதோல.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறது நான் யாழ்னி. நேரம் 10:01 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் அற்றை திங்கள் அணிலவில். நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சாரதா திரைப்படத்தில் இருந்த பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், கேவி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

திருமகன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:11 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஆலயமணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெஞ்சில் ஊர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து. பிபி ஸ்ரீனிவாசோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஓடிய சைந்ததா
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்த

பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க அங்கே ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்னை திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அண்ட் பி சுசிலாவோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்க, கேட்டு நீந்திருங்கள்.

ராணி சம்யுக்தா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:33 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவுடைய குரல்களில் கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாசோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: தாயை கதை தனி என் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:47 ஆயிருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தில்லானா மோகனாவாள் திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளை கே வி மகாதேவனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்திருங்கள்.
1: தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடதரகடதாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடதரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தாம் தின் தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா தாத்தா ஜொல்லு தாத்தா

நேரம் 10:55 ஆயாச்சிரை ஊரவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக புன்னகை திரைப்படத்தை அந்த டி எம் சவுந்தரராஜனோட குரலில் கனதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோள.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க நானும் கூட ராஜா தானே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரல்ல, பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் குழுவினர் குரலில், கார்கி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: இணைந்திருங்கள் நீங்கள்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நேரம் 11:15 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில் தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

இனிமையான பாடல்களை இந்த மாதிரி இரவு நேரங்களில் கேட்குறதே ஒரு தனி சுகம்தாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:27 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குழுவினர் குரலில் கார்க்கியின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி மற்றும் கல்யாணி பிரதீப் குரலில், கபிலன் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு.
1: அருமையான பாடல்களை இந்த இனிய இரவு வேளையில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:50 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக கேஜி ரஞ்சித் மற்றும் மது ஐயர் குரலில், வெற்றிச்செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில்.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில. அடுத்ததாக 12 மணி முதல் 4 மணி வரை இடைவிடாத பாடல்கள் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு உங்களுக்காக அடுக்கடுக்கான அருமையான பாடல்கள். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு?
2: வள்ளுவர்.
1: ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?

0: பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்கார்.

உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர் கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறு கதை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். தத்துவமறிய தரமா ரீதி கவுளராகத்தில் அமைந்த பாபரசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதித்தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி, இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ சாரதா சுப்பிரபாதம் கேட்கலாம்.